அவளது பாடல் அது பஸ்ரீ திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் மதிகாலை 5:34 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். லிந்துலையிலிருந்து ராசையா வந்திருந்தாரு, மனைவி பத்மினி, டினு, அதே போல ரசன், வசந்தி எல்லாருக்காகவும் பாடல் கேட்டிருந்தாங்க. கிண்ணியாலிருந்து அழகர் வந்திருந்தாரு, அழகன் வந்திருந்தாரு, நல்ல பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். அதே போன்று அன்பான வணக்கம் சொல்லி குஞ்சங்கனியா சுருத்தின் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் காத்தாங்குடியில இருந்து ரிஷாத் சொல்லிருக்கிறாரு. ஹாய் அக்கா காலை வணக்கம். ஜெயக்குமார், தீபா, விதுரா, அதானியா, சாந்தன் குடும்பம் எல்லாருக்கும் பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலிமுத்து வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே போல அன்பான வணக்கம் சொல்லிட்டு திருக்கோவில் விநாயகபுரத்துலேருந்து சிவராஜன் சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி தேவி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம். கிளவட்டன் குணசீலன், வசந்தகுமார், தனலட்சுமி, வத்தல ஐயா, கண்ணி, ஈதன் எல்லாருக்காகவும் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக துண்ணம்மனார் செல்வசந்தி சுதன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இந்த சீசன் இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ராஜு வந்து சொல்லிருக்கிறாரு. அதே போன்று இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தயகரன், யதீஸ்வரி, கவாஸ்கரன், அதே டிலுக்ஷன் நண்பர்கள், நண்பர் உஷாந்தன் எல்லாருக்காகவும் பாடல் பாடுகிறது. எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள், நல்ல பல விஷயங்களையும் தொடர்ச்சியாக எனக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பின் மூலமாக இணைந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாக இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் வரலாம்.

முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது சுவரான ஒரு அழகான பாடல். காலை பொழுதோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க திரைப்படத்துக்காக தேவாவின் இசைகள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நிரம்பி பொழுது காலை 5:41.

ஊதா ஊதா ஊதாப்பு. அழகான ஒரு பாடல்ல சரக்கன திரைப்படத்துக்காக தேவாவின் செயல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம வசந்தத்தின் சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயந்து கொண்டு இருக்கின்றோம். 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அழகான கச்சிக்கமான பாடல்கள் இது நாள் முழுக்க அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் நல்ல பல விஷயங்களோடு இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களையும் அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு 0760147126. அதே போல 0112-7752-501 அதே போல 0112-7752-501 அழைப்பேற்படுத்துங்க, பேசுங்க. சரி, இதே நேரத்தில் மகாராஷ்டிராலேருந்து சிவகுமார் இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம், இனிய காலை ஜி ஆர், நலமா இருக்கிறீங்களா? பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அன்பான காலை வணக்கம். மதுக்கமையிலிருந்து அம்பேத்தினி பனிமணல் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், இனியும் நிகழ்ச்சியோடு கணித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. காலை வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் ஜி ஆர் சிஸ்டர், நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கணித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேருவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை நாசர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனிய அன்பான காலை வணக்கம் ஜி ஆர், பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஹாய் ஜி ஆர், அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவெளியிலேருந்து வினோதன், வினோ, லதா, கிஷான், ரோஷான், அபினாஷ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. ராமச்சந்திரனும் இணைந்திருக்கிறாரு, வணக்கம் சொல்லி. இங்கே காலை வணக்கமா ஜி ஆர், எப்படி நலமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? ஹட்டன் வெளியிலிருந்து சுந்தரம், தங்கச்சுந்தரம் நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கிழமா சொல்ல இருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு ராஜன். சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஜி ஆர், இந்த நாள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன். ரவீந்திரன் நீர்கொழும்பில் இருந்து சொல்ல இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஹாய், குட் மார்னிங் சிஸ்டர், குட் பிளஸ் யூ, யுவர் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு பாலா இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தனலட்சுமி வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரன் வந்து சொல்லியிருக்கிறாரு புத்தளத்திலிருந்து. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப்போடாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும் ஃபேஸ்புக்கோடாகவும் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். வழக்கம் பாடல் இது ஜோடி திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்தினுடைய வரிகளில் வருகிறது பாடல். நிறம் அதிகாலை 5:50.

0: அழகான ஒரு புத்தம்புதிய புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒலித்த பாடல் அது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்கு சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கணும். அடுத்த மணித்தளத்தோடு முடிந்திருக்கலாம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நன்றி யார் நிரம்பி பொழுது காலை 6:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

பானர் 2.6 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. அழகான ஒரு இனிமையான ஒரு விடுமுறை நாளோடு இணைந்திருக்கின்றோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நேரம் காலை 6:08 கொண்டிருக்கிறது. ஒரு புத்தபதி ஒரு புதிய ஒரு காலை பொழுது அப்படி மலர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இடங்களில் கூலா இருக்கும், நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டுமல்ல நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, கூலான ஒரு பல எல்லாம் சேர்ந்து வந்த ஒரு காலை பொழுது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். 2வது மணி தேலத்தோடு இணைந்திருக்கிறோம். 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் GR உங்களோட இணைந்திருப்பேன். அழகான ஒரு காலை பொழுது இல்லையா? எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள், நல்ல நல்ல எண்ணங்களோடு இந்த அழகான ஒரு காலை பொழுது உங்களுக்கு ஆரம்பமாக வேண்டும். கடந்து போனதை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காம இனி இந்த ஆரம்பமாகின்ற இந்த காலை பொழுது நல்ல புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், ஒரு சிரிப்புகள், நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு அந்த காலை பொழுது அழகாக வரவேற்றுக் கொள்ளுங்க. அழகான பாடல்களும் வந்து கொண்டிருக்கணும். நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் அது வாழ்த்துக்களையும் அனுப்ப வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-2125-0001, கதை போல 0312-2125-1111 அழைப்பேற்படுத்தலாம். அப்படி இல்லை, லைன் கிடைக்கல, எல்லா லைன் பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலைப்படாதீங்க. காலை பொழுது இல்லையா, கவலைகள் எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலை பொழுது. ஆரம்பமே இப்படியா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. உங்களுக்காக இருக்க வாட்ஸ்அப் இலக்கம் அதனூடாக நீங்கள் எத்தனை மெசேஜ் வேணும்னாலும் ஒவ்வொருத்தரும் போடலாம். அந்த ஒவ்வொருத்தரும் நிறைய மெசேஜ் இல்லை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மெசேஜ் போட்டால் அது ஸ்டக்காது. 0760-47-102-6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அது வந்துட்டு லைன் பிஸியாக இருக்காது. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பாடல் வேணுமோ அவங்களோட பேரையும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. நான் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற நேரம் காலை 6:10 கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷங்கள் அள்ளி தரணும் அப்படின்னு சொல்றோம். சந்தோஷங்கள் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். அந்த சிரிப்போடு அந்த சந்தோஷங்களை வர வைக்கும் போது இன்னும் அழகா இருக்கும் இந்த அழகான ஒரு காலை பொழுது. நிறைய பேசுவேனா பாடல்களே தரலாம். யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சண்முகராஜ் வந்து எல்லாருக்காகவும் பாடல் கேட்டாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல பூனாக்கிழம் மகேஷ் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக அவரும் பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க. இதே போன்று கிரியல ராஜலட்சுமி அம்மா இணைந்திருக்கிறாங்க, நிறைய கவிதைகள் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்காகவும் பாடல் கேட்டாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதே போன்று விமலா தேவி அம்மாவும் இணைந்து சொல்லியிருந்தாங்க, வேலைக்கு போறதுக்கு முதல்ல அவங்க கூட பேசணும், வசந்தம் எஃப்எம்மோடு இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லணும், வசந்தம் எஃப்எம்மை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களை இணைத்து கொண்டாச்சு. எல்லாருடைய பயணங்களும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொள்கின்றேன். அதே போல யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிறேன். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அப்படி பயணத்து கொண்டிருக்கிறோம் அழகான காலை பொழுதோடு அப்படின்னு சொல்லிடும். ரஜினத் பேகம் வந்திருக்கிறாங்க புதளத்திலிருந்து. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு அக்கறைப்பட்டு பொப்டையில் நிசாரணி சொல்லிருக்கிறாரு. குட் மார்னிங் பாலா. கார்த்திகா வந்து சொல்லிருக்கிறாங்க, ஹாய்க்கா இனிய காலை வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் சூப்பர் சொல்லியிருக்கிற ஹோட்டல்லிருந்து. இனிய காலை வணக்கம் சகோதரி, நலமா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கோயம்புத்தூர் கே ஞானமுருகன், ஓகே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெசேஜ் பண்ணி வச்சுடுங்க. இனிய காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளைய அவர்களின் நிகழ்ச்சி அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நிறைவு நாள், புதிதாக பந்தங்களில் இணைகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். வாழ்த்துக்கள் அடம்பிட்டிலிருந்து சிவசந்திரன் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பான இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வலிமை போல நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன். நற்பட்டி முனை MTS சத்தார் ஓய்வுநிலை அதிபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆயக்கா இனிய அன்பான வணக்கம். பிறந்த நாள் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். பரமானந்தன் வசீகரன் கிழவற்றின் பிரிவு ஹேட்டன்லிருந்து சொல்லியிருக்கிறாரு. ஷக்கீலா சந்திரசேகரம் செங்கலடியிலிருந்து வாழ்த்துக்களோடு காலை பொழுது வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அறிவிப்பாளைய சகோதரி, நானும் சந்தோஷ சாரல் சோடு இணைந்து கொள்கின்றேன். ஜிஎம் ரிஸ்வான் வேர்வலையிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், இனிய காலை வணக்கம் பாடல்கள் வரிகள் எல்லாருமே அறுக்க வாழ்த்துக்கள். மஸ்கேலி அஜித் வந்து சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறது. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வேளாங்கடையிலிருந்து அவனாசி இணைந்திருக்கிறாரு. எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எத்தனை தடவை சொன்னாலும் அது நிறைய சந்தோஷங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. பாடல் கேட்கலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

அனைத்து பாடல் அது டுயட் திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அழகான ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விடுமுறை நாள் அப்படிங்கிறது நல்ல எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 102.6 102.8 வசந்தோடு கிணைந்திருக்கலாம் அல்லது பக்கம் ஊடாக மனித நல்ல நல்ல பாடல்கள் வரும். நாள் முழுக்க சிக்கமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். நேரம் காலை 6:23 கொண்டிருக்கிறது. சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். சகோதரி உங்களுக்கு அன்பான காலை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்க நகரிலிருந்து ரேம்சான் வந்து சொல்லிருக்கிறாரு. இன்னைய காலை வணக்கம் சகோதரி, நானும் காத்தாங்குடி எம்ஐ ஜப்ரா என்னையும் சேர்த்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஜப்ரா, அன்பான காலை நேர வணக்கம். ஜி ஆர் பாடலாம் நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் வேக்கம் நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சிஸ்டர், நலமா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிக்க. மாளிகாவத்து சந்திரா வர்க்ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. கோசலந்தி கிருஷ்ணகாந்தி இனி காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சியும் பாடல்களும் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. புதளத்திலிருந்து ஸ்ரீதாஸ் என்று சொல்லிருக்கிறாங்க. எல்லாரையும் நிகழ்ச்சியில் எழுத்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு நல்ல பாடல் வருகிறது. தொடர்ச்சியாக வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் 8 மணி வரைக்கும்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகம்பி 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பெற்ற 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான செய்திகள் தான் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே அந்த 22வது அரசியலமைப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு போய் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய முக்கியமான விவகாரங்கள் இதனும் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நாட்டில் கனமழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த டின் இலக்கம் கட்டாயமாக்கப்படுகிறது, வரி இலக்கம் கட்டாயமாக்கப்படுகின்ற விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல தாஜுதீன் மரண புலனாய்வு அறிக்கை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி சிஐடி சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல குற்றவாளி

பெயர்களை விளக்கமறையில் வைப்பதற்கு பதிலாக வீட்டுக்காவலில் வைக்கின்றமை தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய விசேட சட்டங்கள் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட போகிற சட்ட மூலங்கள் அத்தோடு சட்ட வரைபுகள் சமர்ப்பிக்கப்பட போகின்றன. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பாக இன்றைய தினம் பல செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் நேற்று முன்தினம் பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்டது. அதன் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அதே போல் அதனுடன் தொடர்புடைய பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. 158-3-2 பெரும்பான்மை சட்டத்தின் ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புக்கு நீதிமன்ற சவால்களுக்கு உட்பட்டிருந்த மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புக்கும் ஆளாகியிருந்த அரசியலமைப்பின் சட்டத்தினுடைய 22வது திருச்சட்ட வரைவு நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் 3-2 பெரும்பான்மை பலத்தோடு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 தினங்களாக நிகழ்ந்த சூடான விவாதங்களின் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவும் வாக்கெடுப்பு விடப்பட்ட சட்டம் மூலமானது 158 வாக்குகளை ஆதரவாக பெற்றது. 63 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள். இந்த திருச்சட்டம் மூலம் 95 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை முக்கியமான விவகாரம். அரசரப்பில் சபாநாயகரை தவிர ஏனைய அனைத்து 158 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எதிர்த்தரப்பில் ரவி கருணாநாயக்க, ஃபைசல் முஸ்தபா மற்றும் நயனவாசல திலக்கு ஆகியோரும் சபையில் சமூகம் அளித்திருக்கவில்லை. இவ்விவாதத்தின் போது இருந்த இந்த சட்டமூலம் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக சில முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டன. குறிப்பாக நீதிபதிகளுடைய வயது காலத்தை 2 ஆண்டுகளால் அதாவது அவருடைய பதவி காலத்தை 2 ஆண்டுகளால் அதிகரிக்க செய்தல் என்பதற்கு மேலாக நீதித்துறையின் மீது அரசின் தலையீடு செய்யும் ஒரு முயற்சி என்றும் எதிர்காலத்தில் அரசுகள் நீதித்துறையின் மீது தலையீடு செய்ய வழிவகுக்கும் என்றும் எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார்கள். எனவே ஊடகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் நலித ஜாயதீச பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது பல விடயங்களை குறிப்பிட்டார். இத்திருத்தத்தின் மூலம் ஏறக்குறைய 400 நீதியரசர்களின் பதவிக்காலம் வெடிப்பு பெறும் என்பதாக தெரிவித்தார். இத்திருத்த வரைவு தொடர்பாக மக்களின் கருத்து கேட்கப்பட்டதோடு உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானமும் பெறப்பட்டு உயர் ஜனநாயக வழிமுறைகளின் கீழேயும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் இத்தொடர்பாக தெரிவித்தார். எனவே ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்பதாக அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். இந்த சட்டமூலம் என்பது ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த திருடர்கள் மற்றும் ஊழல் பேர்வழிகளின் மீதான தண்டனை வழங்குவதை விரைவுபடுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டிய விடயங்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த சட்ட மூலமானது விமர்சனங்களுக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திக் கூடாது, தலைமை நீதியரசர் மற்றும் நீதியரசர்களை விடயத்தில் விமர்சித்திருக்க கூடாது, இது பாரதூரமானது என்றும் தெரிவித்தார். இதே சமயம் இந்த சட்ட மூலத்தை எதிர்த்து வாக்களித்த ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் நோரடியா மாவட்ட உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் நீதியரசரின் வயதிலேயே அதிகரிப்பில் தமக்கு பிரச்சனை இல்லை என்றும் ஆனால் இது சட்ட மூலத்தை சட்டமாக்குவதற்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார். தீங்கி கிடக்கும் வழக்குகள் விரைவில் விசாரிக்கப்பட இத்திருத்தம் உதவும் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எனவே வழக்குகள் விரைவாக விசாரித்து முடிக்கப்படுவதற்கு வேறு சில விடயங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சபையில் உரையாற்றிய இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் 22வது சட்ட திருத்தம் மேலும் நெருக்கடியை உருவாக்கும் என்பதாக குறிப்பிட்டார். இத்திருத்தத்தில் அரசு ஒரு மறைத்து வைக்கப்பட்டுள்ள திட்டம் ஒன்றை கொண்டிருப்பதாக கருதுகிறோம் என்றும் 1954 திருகோணமலையில் 154 விவசாயிகள் வெட்டிக் கொள்ளப்பட்டார்கள். அப்போது நீதித்துறை என்ன செய்தது? அதை கையாண்டிருந்தால் முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்திருக்காது. 1983 கலவரத்தின் போது மலையகத்தைச் சேர்ந்த தமிழர்கள் வடகிழக்கு பலவந்தமாக அனுப்பப்பட்ட போதும் இலங்கை நீதித்துறை என்ன செய்தது என்றும் சிறிதன் நம்பி தன்னுடைய அந்த உரையின் போது கேள்வி எழுப்பினார். எனவே கடந்த கால விடயங்களும் அங்கே பேசப்பட்டன. இவ்வாறு இருக்க அரசாங்க தரப்பு சொல்கின்ற முக்கியமான விவகாரம் குறிப்பாக 1100,000+ அதிகமான வழக்குகள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தேங்கி கிடக்கிறது. அதனை துரிதப்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் இதற்காகத்தான் இந்த 22 மற்றும் நீதிமன்ற திருச்சட்டம் மூலம் ஆகிய கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இதன் ஊடாக வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து நிறைவு செய்து மக்களின் நீதிக்கான அந்த போராட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகும். எனவே இது ஊழல்வாதிகள் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டு தொடர்புடையவர்களுக்கு மிகப்பெரும் பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த ஊழல்வாதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளாக இருக்கிறதுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சட்டம் மூலம் காணப்படும். அதனூடாக நாட்டில் சட்டம் நிலைநாட்டப்படும், சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும் என்பதாகத்தான் அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய
திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. வினிசுருவான் ஆரசி எக்குலாகிய விஸ்ராம வயச வஸ்திர திகையின் வெடிவே ஆண்டுவோம விசி திகட்ட பக்ஷாய் விவஸ்தா சங்கோதனையேட்ட எட்டத்துனாக் விபக்ஷாய் ரவி ஃபைசர் நயன் சபாவி ந என்பதாக திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலை பெற்றுள்ள காரணம் 411 நீதிபதியினுடைய வயது அல்லது ஓய்வு காலம் 2 வருடங்களால் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. எனவே அரசாங்கம் முற்றுமுழுதாக ஒன்றாக இணைந்து இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது என்பதும் பிரதான செய்தி. 158 வாக்குகள் ஆதரவாக 63 வாக்குகள் எதிராக என்பதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த சட்டமூலத்துக்கு அரசாங்கம் முழுமையாக இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அல்லது இந்த வாக்கெடுப்புக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கத்திற்குள் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரு குழு இருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் அவர்கள் பகுதியாக பிரிந்துதான் வாக்களிக்கப் போகிறார்கள். அரசாங்கத்திற்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளவு இந்த 22வது அரசியலமைப்பு வாக்கெடுப்பின் போது தெரியவரும். எனவே 22 தோற்கடிக்கப்படும் அல்லது 3-2 பெரும்பான்மை அதற்கு கிடைக்காது என்பதாகவும் பலரும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே பிரதமர் உள்ளிட்ட சில தரப்பினர் இதற்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள், எனவே அரசாங்கம் இந்த 22வது திருத்தத்தோடு முடிவடைந்துவிடும், எனவே அவர்களுடைய ஒற்றுமை சீர்குலையும் என்பதாக பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த போதிலும் நேற்று முன்தினம் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிரான வாக்களிப்பின் போது குறிப்பாக அதற்கு எதிரான மற்றும் ஆதரவான நிலைப்பாடுகளை கொண்டிருந்த பலர் இருந்தார்கள். இருந்த போதிலும் நேற்று முன்தினம் வாக்களிப்பு இடம்பெற்ற போது அரசாங்கத்தில் 158 உறுப்பினர்களும் இந்த 22வது அரசியலமைப்புக்கு ஆதரவாக வாக்களித்து அரசாங்கத்தினுடைய தற்போதும் இருக்கின்ற ஒற்றுமையை வெளிப்படுத்திய விடயங்களையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்களும் அதில் சில விடயங்களை நேற்று முன்தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். அதில் சில முரண்பாடுகள் உண்மை, ஆனால் அரசாங்கம் இவ்வாறு பிரிந்துவிடும் அல்லது இரு குழுக்களாக பிரிந்து விடுவார் என்று எண்ணிய அந்த அவர்களின் கனவுகள் சுக்குண்டாதாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் மக்களின் சேவைகளுக்காக ஒன்றிணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் பிரதமரனுடைய அந்த உரைக்கு பின்னரான உரையின் போது அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்த இன்று தினம் திவைன பத்திரிகையில் மற்றொரு செய்தி, நீதிமன்றத்துடன் தொடர்புடைய ஒரு செய்தி. அதிகரணையற்ற அபஹாச கிரீம கென நடு ஹெட்டத்துனாக் அபியாசி அதிகரணியே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதாவது நீதிமன்ற ஆமதிப்பு தொடர்பான வழக்கு கிட்டத்தட்ட 63 வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்காக காத்திருப்பதாக நிலவிலிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக நீதிமன்ற ஆமதிப்பு தொடர்பான 63 வழக்குகள் கடந்த 2025 ஆண்டு இறுதி வரையான காலப்பகுதி வரை நீதிமன்றத்திற்குள் அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் காணப்பட்டதாக நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் 2025 ஆண்டுக்கான அவர்களுடைய வருடாந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே நீதிமன்ற அமைப்பு தொடர்பான 63 வழக்குகள் கடந்த 2025 ஆண்டு இறுதி வரையான காலப்பகுதி வரை நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற விடயத்தை நீதிமன்ற 2025 ஆண்டுக்கான அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலும் நீதிமன்றத்தோடு தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். லங்கா தீப பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. ரிமான் வெனுவட்ட நிவாச அடசிய பணத் கெட்டும்பத லங்கதீம கேபினட் அனுமதியற்ற தாக்ஷணிக கமிட்டுவே நிர்தேச இக்பணின் என்பதாக லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலைகள் காணப்படுகின்ற இந்த நெரிசலை குறைப்பதற்காக ஒரு நடவடிக்கையாக இந்த விளக்கமறியில் சிறைச்சாலையில் வைக்கப்படுகின்றவர்களை அவர்களை வீட்டு காவலில் வைப்பதற்கான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட மூலங்கள் விரைவில் அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படவிருப்பதாக அரசாங்க தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயங்களுக்காக தொழில்நுட்ப குழுவினுடைய பரிந்துரை விரைவில் கிடைக்கப்பெற்று அந்த பரிந்துரைக்கமைவாக இந்த சட்டம் மூலம் தொடர்பான விடயங்கள் குறித்து விசேட கவனம் தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது. தற்போது சிறைச்சாலைக்குள் பாரிய அளவிலான நெரிசல்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த விவகாரம் கடந்த காலங்களிலும் நெரிசல் சம்பந்தப்பட்ட விடயம் பிரச்சனைகளுடைய விடயமாக மாறியிருந்தது. எனவே அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை வழங்க குறிப்பாக நெரிசல் அதிகரிப்பதற்கு பிரதானமான காரணமாக வழக்குகளினுடைய விசாரணைகளுக்கான சான்று பொருட்கள் அல்லது சாட்சியங்களை உறுதிப்படுத்தல் அல்லது அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய அறிக்கைகள் கிடைக்காமல் உள்ளிட்ட
பல்வேறு காரணிகள் இதற்கு முக்கியமான எதிர்நிலைகளாக காணப்பட்டன. எனவே தண்டனை அறிவிக்கப்பட்டு இருக்கின்ற கைதிகள், அதனோடு விளக்கமறியில் வைக்கப்படுகின்ற கைதிகள் என்ன, அனைவரும் இவ்வாறு அதிகமாக சிறைச்சாலை இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய நெரிசல் காணப்பட்டது. இந்த விடயங்களுக்கு தீர்வாக தற்போது வழக்குகளை விரைவாக விசாரணை செய்வதற்காக 22வது அரசின் திருத்தம் முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கான துரிதப்படுத்தல் நடவடிக்கை ஒரு பக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. மறுபக்கம் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் அல்லது அங்கிருக்கின்ற மனிதவள பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஆட்கள் அங்கு அனுப்பப்பட்டு அதற்கான நியமனங்கள் வழங்கப்பட்டு இப்போது ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கின்ற விடயங்களும் துரிதப்படுத்தப்படுகின்றன. மறுபக்கம் இந்த நீதிமன்றத்தினுடைய போதைப்பொருள் தொடர்பான விடயங்களில் கைது செய்யப்படுகின்றவர்கள் தொடர்பான விடயத்தில் அந்த நீதிமன்றத்தினுடைய அவர்கள் விளக்கமுறையில் வைக்கப்படுகின்ற விவகாரம், தண்டனை காலம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருகின்ற செயற்பாடும் இடம்பெற்று வருகிறது. அதே போலத்தான் இப்போது இந்த விளக்கமறியில் வைக்கப்படுகின்ற கைதிகளை விளக்கமறியில் கைதிகளாக அவர்களை வைக்காமல் வீட்டுக்காவலில் தடுத்து வைக்கின்ற ஒரு சட்ட ஏற்பாடுகள், அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் விடயங்களை முன்னிலைப்படுத்திய விசேடமான ஒரு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு அதனை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அது தொடர்பான விடயங்கள் இப்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் நீதி மறுசரிப்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய தொழில்நுட்பக் குழுவினுடைய அறிக்கையை பெற்றுக்கொண்டு அது தொடர்பான விடயங்கள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்மை காலமாக அதிக அளவிலான போதைப்பொருள் தொடர்புடைய வர்த்தகர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், அதே போல குற்றச்சூழல் தொடர்புடைய பலரும் கைது செய்யப்படுகின்ற வீதம் அதிகரி சிறைச்சாலைக்குள்ளுடைய செல்கின்ற ஒரு எண்ணிக்கை அதிகரிக்க அங்கு நெரிசல் உருவாகிறது. அவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்கள் விளக்கமறியல் கைதிகளுக்கான இந்த ஒரு மாற்று நடைமுறை குறித்து இப்போது அரசாங்கம் விரிவாக கவனம் செலுத்தி வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பிரதானமான செய்தியாக வருகிறது. லங்காதி பத்திரிகையில் அபராத மடின்ன மெத்திசபைட்ட அழுத் நீதி என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே குற்றச்செயல்களை மேலும் குறைப்பதற்கு அல்லது குற்றச்சூழலை முற்றாக இல்லாதொழிப்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி மேலும் சில கட்டளை சட்டங்களை எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள் இங்கு வருகின்ற குறிப்பாக விஷ வர்க்க அபிங் மற்றும் ஆபத்தான மருந்துகள் கட்டளை சட்டம் திருச்சட்டம், அதே போல 2027 புனர்வாழ்வு திருச்சட்டம் மூலம் திட்டமிட்ட குற்றச்செயலை தடுப்பதற்கான கட்டளை சட்டங்கள், அதே போல நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான சட்டம் மூலம் உள்ளிட்டவை இவ்வாறு திருத்தப்பட்டு அதுக்கு தேவையான உள்ளடக்கங்கள் உள்ளடக்கப்பட்டு அதனை சட்டம் மூலமாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து இல்லாத செய்து அதற்கான மாற்று, அதாவது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது இப்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்க குற்றப்புலனாய திணைக்களத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் இந்த குற்றச்செயல்களை தடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொள்வதற்கும் அதே போல சகலருக்கும் சட்டத்தை சமமாக அமுல்படுத்துவதற்குமான விடயங்களை மையப்படுத்தி பல்வேறு ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல 2013 டிரான்ஸ்பரன்சி நிறுவனத்தினுடைய அறிக்கைக்கமைய இலங்கையினுடைய மிகவும் மோசடியான அல்லது ஊழல் மிகுந்த நிறுவனமாக இலங்கை போலீஸ் திணைக்களம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அப்போதிருந்த 2013 அறிக்கை அப்போதிருந்த அரசியல் இந்த நிலைமைக்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருந்தது. எனவே இப்போது அவை முற்றுமுழுதாக அவை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டு முற்றுமுழுதாக ஒரு சிறந்த செயற்திறமிக்க நிறுவனமாக போலீஸ் திணைக்களத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல 2021 நாட்டில் காணப்பட்ட வழக்குகளின் நிலுவைத் தொகை 10,96,118, அது தற்போது 11,22,118 ஆக அதிகரித்திருக்கிறது. நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தேங்கி கிடக்கின்ற வழக்குகள் எண்ணிக்கை, எனவே இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் கூறிய அந்த
சட்டங்கள், புதிய சட்டங்கள், அதே போல அதற்கு விசாரணை செய்கின்ற நிறுவனங்களை சிஐடி, அதே போல போலீஸ் திணைக்களம் உள்ளிட்டவற்றை வலுப்படுத்துகின்ற அதனுடைய செயற்பாடுகளை செயற்திறனாகுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகிறது. இதற்கான புதிய சட்டங்களை விரைவாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த விடயங்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து மேற்கொள்காட்டி இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் அந்த செய்திகள் வந்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

10 hours, super hit 3 padam, indru pagal 1 manikku. AI எதிர்காலம் முன்னிலைப்படுத்தப்படும் ஸ்ரீலங்கா AI Week 2026.

சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். இன்று தினம் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது குறித்து நாங்கள் பார்க்கலாம். நவம்பர் முதலாம் தேதி முதல் டின் இலக்கம் கட்டாயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முதற்பக்க முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வங்கி சொத்து ஆதன பரிமாற்றம் போன்றவற்றில் ஈடுபடும் சகலரும் டின் இலக்கத்தை தம்முடன் வைத்திருக்க வேண்டியது நவம்பர் முதலாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. வங்கி அல்லது எந்த ஒரு நிதி நிறுவனத்திலும் கணக்கு ஆரம்பிக்கும் போதும், கிரெடிட் கார்டு ஒன்றை பெறும் போதும், கட்டணம் ஒன்றின் வரைபடத்துக்கான அனுமதியை கோரும் போதும், வாகன பதிவின் போதும், வாகன அனுமதி பத்திர புதுப்பித்தல், ஆதன பதிவு, நிறுவன பங்கு மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் தமது டின் இலக்கத்தை குறிப்பிட வேண்டியது கட்டாயமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 18 வயதை அடைந்த சகல இலங்கை பிரஜைகளும் தேசிய அடையாள அட்டையை போலவே டின் இலக்கத்தையும் தம்முடன் வைத்திருக்க வேண்டும். டின் இலக்கம் சௌரவிக்கப்படாத விடத்து அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் முதலீடுகள் மற்றும் பரிமாற்றங்கள் செல்லுபடியற்றதாகவே கருதப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. நாட்டினுடைய இந்த நிதி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும், அதே போல அரசாங்கத்துக்கு வரி செல்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கும், அரச வருமான தொடர்பான விடயத்திற்கும், அதே போல ஏனைய பணப்பரிமாற்றம் தொடர்பான விடயங்கள் இருக்கின்ற பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துகின்ற வகையிலும் டின் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதனை அமல்படுத்துவதற்கான கட்டாயப்படுத்துவதற்கான ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டது. எனவே இந்த கால அவகாசம் நிறைவடைந்து நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நீங்கள் மேற்கொள்கின்ற சகல இவ்வாறான நிதி ரீதியிலான பரிமாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளிட்ட விடயங்களுக்கு இந்த கட்டாயமாக டின் இலக்கம் வழங்கப்பட வேண்டும். அடையாள அட்டை இலக்கம் எப்படி வழங்கப்படுகிறதோ அதே போல டின் இலக்கம் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். டின் இலக்கத்தை நீங்கள் சமர்ப்பிக்காவிட்டால் உங்களுக்கு அந்த பணப்பரிமாற்றத்தையோ அல்லது சொத்து பரிமாற்றத்தையோ அல்லது கொடுக்கல் வாங்கலையோ மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் என்று இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பான விடயங்களில் இதுவரை நீங்கள் டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் 18 வயதை தாண்டிய கடந்த சகல இளைஞர்களுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இதுவரைக்கும் இந்த டின் இலக்கம் தொடர்பான விடயங்களை பதிவு செய்யாவிட்டால் உடனடியாக தொடர்பான விடயங்களை தெரிந்தவர்கள் அல்லது பிரதேச இலங்கையிலோ அல்லது அருகில் இருக்கின்றவர்களிலோ தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து முடிந்தால் நிகழ்நிலை ஊடாக நீங்கள் ஆன்லைன் ஊடாக இதனை சமர்ப்பிக்க முடியும். விடயம் அல்லது தொடர்பான விடயங்கள் தெரியாதவர்கள் பிரதேச செயலகத்துக்கோ அல்லது அருகில் கிராம செயலாளர்கள் சென்று தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையில்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. நவம்பர் முதலாம் தேதி முதல் இந்த விடயம் அமலுக்கு வருகிறது கட்டாயம் என்பதும் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அக்டோபர் நவம்பரில் வெள்ளப்பெருக்கு அபாயம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார்படுத்துமாறு அறிவுறுத்தல் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விரிவடைந்து மழை வீழ்ச்சி அதிகரித்த நிலையில் இன்று தினத்திலிருந்து ஓரளவு மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று வரை மழை வீழ்ச்சி இருந்தது, இன்று தினம் அது படிப்படியாக குறைவடையும் வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளை பருவ பயிற்சிக்கான ஆர்வம் இருக்கிறது. இவ்வாறு இருக்க வளிமண்டல திணைக்களம் இப்போது சில முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த அறிவிப்பு. இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்பதால் வெள்ளப்பெருக்கு அபாயத்தை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கர அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகை அதனை தெரிவிக்கின்றது. தற்போதைய வானிலை முன்னறிப்புகளின்படி குறித்த இரு மாதங்களிலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பொதுவாக அக்டோபர் நவம்பர் மாதங்கள் இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காலப்பகுதியாக காணப்படுகிறது. குறிப்பாக வங்காள விரிகுடாவில் ஏற்படும் வளிமண்டல மாற்றங்கள் மற்றும் அதன் தீவிரமான செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் அதிக மழை வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே மழை வீழ்ச்சியின் தீவிரத்தை பொறுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை எதிர்வரும் சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாட்டின் தென்மேல் பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும்
சுட்டிக்காட்டப்படுகிறது. தென்மேல் பருவ பயிற்சிக்கான காலநிலை ஆரம்பமாக போகிறது. எனவே இதன் காரணமாக இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்போது பெய்கின்ற கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நுவரடியா கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மண்சரி அனத்தெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இந்த நிலைமை ஏற்படலாம். எனவே அவ்வாறு மண்சரி எச்சரிக்கை அல்லது அபாயம் விடுக்கப்படுகின்ற பகுதிகளை சேர்ந்த மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. நாட்டினுடைய மத்திய சப்ரகமுவ மாகாணங்களில் அதே போல வடமேல் மாகாணங்களிலும் கனமழை பெய்து வந்த நிலையில் இப்போது ஓரளவு மழை வீழ்ச்சி குறைவடைந்திருக்கிறது. ஆனால் மத்திய மாகாணத்தில் சில பகுதிகளில் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. நீர்த்தேங்களுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் ஓரளவு நேற்று தினம் மழை வீழ்ச்சி குறைவடைந்திருக்கிறது. இன்றும் குறைவடைய வாய்ப்பிருந்தாலும் மழை முற்றுமுழுதாக பெய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. மழை பெய்யும் சாத்தியம் அதிகரிக்கிறது. நாட்டினுடைய தென்மேல் பகுதிகளில் மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் அதிகரிப்பதால் மக்கள் இதுகுறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தி. தேசிய சிறுவர் வாரம் நாடெங்கும் அனுஷ்டிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் தினகரன் பத்திரிகை இடம்பெடுத்திருக்கிறது. இலங்கையில் நேற்று முன்தினம் முதல் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வரை தேசிய சிறுவர் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படவிருக்கிறது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டின் கருப்பொருள் மனதால் வலிமையான வளமான சிறுவர்கள் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களின் கல்வி, சுகாதாரம், போஷாக்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், சிறுவர் தொழில் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், அத்துடன் போஷாக்கு குறைபாட்டை ஒழித்தல் ஆகியவை இம்முறை நிகழ்ச்சிகளின் முக்கிய நோக்கங்களாகும். தேசிய சிறுவர் தின வாரத்தை முன்னிட்டு இலங்கையில் பரவலான முறையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சிறுவர் நலன் தொடர்பான தற்போதுள்ள கொள்கைகளுக்கு மீளாய்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 26ஆம் தேதி சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் உடல் மற்றும் மனநிலை மேம்படுத்தும் குறித்த நிலையங்களில் இருந்து சமூகத்தில் இணையும் 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற விடயங்கள் குறித்தும் அதிகமாக கவனப்படுத்தப்பட்டிருக்கிறது. வலிமையான மனம், ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் மாவட்ட மட்டத்தில் சிறுவர்களின் படைப்புகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் கண்காட்சிகள் மற்றும் திறமை மதிப்பீடுகள் நடத்தப்படுகின்றன. அக்டோபர் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை இலக்காக கொண்டு, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதிகளில் சிறுவர்களை நேரிய வழியில் ஒழுக்க வலியமைகளை பேணி நடப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருக்கின்றன. தேசிய சிறுவர் தின வாரத்தின் நிறைவாக அக்டோபர் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு பிரதமர் தலைமையில் இம்முறை உலக சிறுவர் தின தேசிய நிகழ்வு ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகம் பொறியியல் பீடத்தில் மத்தையோடு இருக்கின்ற பொறியியல் பீடத்தில் இடம்பெறப் போவதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். சிறுவர்களை பாதுகாப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பகுதிகளாக கவனம் செலுத்தி 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விசேடமான வாரத்தினுடைய பல விடயங்கள் குறித்து கவனப்படுத்தப்படுகின்றது. அதில் சிறுவர்கள் இருக்கின்ற நாட்டினுடைய கொள்கைகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் மீளாய்வு குறித்தும் விசேடமாக கவனப்படுத்தப்படவிருக்கிறது. 1ஆம் தேதி பிரதமர் தலைமையில் சிறுவர் தேசிய நிகழ்வு இடம்பெறவிருக்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம். அண்மையில் சுகாதார அமைச்சருடைய செயலாளர் டாக்டர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, அனில் ஜாயந்த் அவர்கள் தெரிவித்த ஒரு முக்கியமான விவகாரம், நாட்டில் முன்பிள்ளை பருவ சிறுவர்கள் மத்தியில் இந்த தொலைபேசி பயன்பாடு அல்லது திரை பயன்பாடு அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர்கள் உணவருந்துகின்ற போது அவர்கள் அதிக அளவில் இந்த கையடக்க தொலைபேசியோ அல்லது திரைகளையோ தொலைக்காட்சியோ பார்வையிடுகின்ற வீதம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய சிந்தனை மாற்றம் அல்லது சிந்தனையினுடைய அவர்களுடைய ஆற்றலில் மாறுபாடுகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல இந்த இலங்கையில் முன்பிள்ளை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளில் அதிகளவானோர் சரியான உணவு வேலைகளை எடுத்துக் கொள்வதில்லை. அதாவது உணவுகளை சரியாக அவர்கள் தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு தேவையான உணவுகள் அவர்களுக்கு செல்வதில்லை என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம். அதே போல அவர்கள் சரியான தூக்கத்தை அனுபவிப்பதில்லை. இப்போது சிறுவர்கள் மத்தியில் திரை பயன்பாடு அதிகரிப்பு, அதே போல அதிகரித்த
வாழ்க்கை சுமை பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்களால் பெற்றோர்களுடைய கவனம் எதிர்பார்க்க குறைபடுவதற்காக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதிலும் இந்த சிறுவர்களுடைய தூக்கம் குறைபடுவதற்கிறது, உணவு முறைமையில் மாற்றம் இருக்கிறது, அடுத்து அவர்கள் அதிகளவாக திரை பயன்பாட்டை மேற்கொள்கிறார்கள். கையெடுக்க தொலைபேசியாக இருக்கலாம், இணைய லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது கணினியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், அவர்கள் அதிகளவில் திரையை பார்க்கின்ற வீதம் அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் அவருடைய முன்பிள்ளை பருவத்தினுடைய வளர்ச்சி வேகத்தை அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த கால சேர வேண்டிய அறிவு, சேர வேண்டிய தகவல்கள், சேர வேண்டிய அவர்களுக்கான ஏனைய வளர்ச்சிகள் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சிறுவதன வாரத்தில் நாங்களும் பெற்றோர்களாக இந்த விடயத்தில் என்னென்ன விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பான விடயங்கள், அவர்கள் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய விடயங்களையும் டாக்டர் அனி ஜெயந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இன்று தினம் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, தாஜுதீன் மரண புலனாய்வில் சிஐடி திடுக்கிடும் தகவல், தகவல்கள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான 3 கேப்ரக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வசீம் தாஜுதீன் மர்மமாக உயிரிழந்த சம்பவத்தை தீவிரமாக விசாரணை செய்து வரும் புலனாய்வாளர்கள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான 3 கேப்ரக வாகனங்கள் தாஜுதீன் மரணத்துக்கு மட்டுமல்லாமல் வேறு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றும் சந்தேகிக்கின்றார்கள். ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் யோசித ராஜபக்ஷ ஆகிய இருவரின் பாதுகாப்புக்காக ஜனாதிபதி காரியத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற 3 கேப்ரக வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன என்றும், இவை தாஜுதீன் மரணத்துக்கானத்தோடு நேரடியான சம்பந்தப்பட்டிருக்கலாம் எனவும் பல ஆய்வாளர்கள் புலனாய்வாளர்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தார்கள். இவ்வாகனங்களில் நடமாட்டம் தொடர்பாக விசாரித்து வரும் புலனாய்வாளர்கள் இவற்றின் நடமாட்டத்துக்கான நேரம் சூசியை கிடையாது என்றும், இருக்கும் அட்டவணையும் முறையானது இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாகன நடமாட்டங்களை ஆராய்ந்து வரும் புலனாய்வாளர்கள் இவ்வாகனங்கள் வேறு குற்றச்செயல்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே சமயம் தாஜுதீன் கொலை சம்பவம் இடம்பெற்ற 2012 ஆண்டு மே 16 தேதி இரவு ஜனாதிபதி செயலகத்திற்குள் பிரவேசித்த இந்த 4 வாகனங்கள் இலக்கத்தகவல் கொண்ட வாகனங்கள் தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வரும் புலனாய்வாளர்கள் இவற்றின் நடமாட்ட அட்டவணைகளில் பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவத்தில் இந்த தாஜுதீன் கொலை வழக்கின் போது அவர் வாகனத்தில் இருக்கப்பட்ட சம்பவத்தின் போது அந்த பகுதியில் இருந்த இன்னும் ஒரு டிபெண்டரக வாகனம் தொடர்பான விடயம் குறித்து ஏற்கனவே புலனாய்வாளர்கள் விடயங்களை முன்வைத்து அது தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகிற நிலையில் இப்போது தொடர்ந்தும் இந்த விடயம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஜனாதிபதி அலுவலக சொந்தமான 3 கெப்ரக வாகனங்கள் இந்த தாஜுதீனுடைய மரணத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும், அதற்கு மாத்திரமல்லாமல் வேறு சில குற்றங்களுக்காகவும் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படும் நிலையில் புலனாய்வாளர்கள் தீவிரமான விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதானமான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தி, தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவு தினம் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவு தின நிகழ்வுகளின் இறுதி நிகால் நிகழ்வுகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் தியாக திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த நேரமான காலை 10:40 மணியளவில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றது. இதன் போது ஈகை சுடரனை மாவீரர்கள் ஏற்றி வைத்ததாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து தியாக தீபத்தின் நினைவாலயத்தில் உள்ள தியாக தீபத்தினுடைய திருவுருவச் சிலைக்கு மாவீரர் அறிவின் தந்தையான மூத்த போராளி உள்ளிட்ட பலர் மலர் மாலை அணிவித்து அவர்களுக்கான சுடரேற்றி நிலவஞ்சி செலுத்திய விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை குறிப்பாக இந்த மீள்குடியமர் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடகிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், சிறைக்கூடங்களிலும் ராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுக்க வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் போன்ற 5 அம்சங்களை கோரிக்கைகளாக முன்வைத்து 1987 ஆண்டு செப்டம்பர்
பன்னிரண்டாம் திகதி நீராகாரமின்றி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக தீபம் திலீபன் 12 நாட்களாக நீராகாரமின்றி இருந்து 26 திகதி உயிர் நீத்தார். எனவே அவருடைய அந்த தியாகத்தின் நினைவு குறித்து நேற்று தினம் நாட்டின் யாழ்ப்பாணத்தினுடைய முக்கியமாக நல்லூர் பகுதியில் இந்த விசேட நிகழ்வு நினைவு நிகழ்வு இடம்பெற்றதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் மேலும் சில முக்கியமான செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி இதனுடைய முதற்பக்க செய்தி, ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் திருத்தங்கள் அடைவுகளை பலவீனப்படுத்தக்கூடாது, சர்வதேச நாணயம் கரிசனை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய ஆண்டுகளில் ஊழல் ஒழிப்பு தொடர்பான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளில் இலங்கை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றங்களை அடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி இவான் பெபாஜியோ, இருப்பினும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்திருத்த யோசனைகளால் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் நாடு அடைந்திருக்கும் முன்னேற்றங்கள் பலவீனமடைந்து விடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் சில விடயங்களும் கூறப்படுகின்றன. குறிப்பாக இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 7 கட்ட மீனாய்வு மற்றும் உறுப்புறையின் 4 தொடர்பான இவ்வாண்டுக்கான கலந்தாய்வு என்பன நாட்டுக்கு வருகின்றிருந்த சர்வதேச நாணயதி அதிகாரிகளால் கடந்த 2 வாரங்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இலங்கையின் நிலைமை நிலவரம் தொடர்பான தமது மதிப்பீட்டு குறித்து கடந்த புதன்கிழமை கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவான் பெபாஜியோ தலைமையிலான குழுவினர் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இதன்போது இலங்கை அதன் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்திறமையை மேம்படுத்துவதற்கும் முக்கிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், நாட்டின் தற்போதைய ஒட்டுமொத்த நகர்வு நேர்மறையானதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதேவேளை 2023 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்டமானது ஊழலுக்கு எதிரான இலங்கையின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பங்காற்றிய முக்கிய மைல்கல் என சுட்டிக்காட்டிய அவர், இருப்பினும் கடந்த ஜூலை மாதம் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட உத்தேச திருத்தங்களில் உள்ள சில சரத்துக்கள் சட்டத்தை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றிய முக்கிய சில கூறுகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் கரிசனை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் ஏற்கனவே அடைபட்டுள்ள முன்னேற்றத்தை தலைகளாக மாற்றுவதை தவிர்க்கும் வகையில் கரிசனைக்குரிய விடயங்கள் மிகுந்த அவதானத்தோடு மறுபரிசனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, அதுரபான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை இருந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகின்ற மற்றும் ஒரு செய்தி, முக்கிய பரிவர்த்தனைகளுக்கு வருமான வரி இலக்கம் அவசியம் என்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்த விடயங்கள். ஏற்கனவே நாங்கள் தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்திகளை பார்த்திருந்தோம். எனவே அந்த விவகாரங்களும் முக்கியமாக இருக்க, இன்னும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. 6 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. லங்கா சத்தோஸ் நிறுவனம் 6 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. விலை குறைப்பானது நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வணிக, வர்த்தக, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சினுடைய வழிகாட்டலின்படி நாடளாவிரதியில் உள்ள அனைத்து லங்கா சசோச விற்பனை நிலையங்களிலும் இந்த விலை குறைப்பு செயல்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை செய்தியை தந்திருக்கிறது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த விலை குறைப்பின் கீழ் பெரிய வெங்காயம் கிலோ 309 ரூபாவாகவும், வெள்ளை சீனி மொத்த விற்பனை விலை கிலோ 245 ரூபாவாகவும், சிவப்பு பருப்பு கிலோ 1 242 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோதுமா கிலோ 1 174 ரூபாவாகவும், சிவப்பு அரிசி கிலோ 1 173 ரூபாவாகவும், வெள்ளை அரிசி கிலோ 1 174 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த பொருட்களின் அதிகபட்ச சில்லறை விலைகள் 1 முதல் 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிவிக்கிறது. இதில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் லங்கா சதோஸ் அறிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் வெளிவகார அமைச்சர் நாளை உரை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் வெளிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பங்கேற்கவிருக்கிறார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் இன்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி முதல் ஏறுவரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட விவாதத்தில் இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கு அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தலைமை தாங்கவிருக்கின்றார். அதன்போது பல முக்கியமான விடயங்கள் பற்றி பேசவிருக்கிறார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை முகாமைத்துவம் செய்தல், சகலருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் இவ்வாண்டுக்கான துணைப்பொருளுக்கு அமைவாக நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ள உயர்மட்ட விவாதத்தில் இலங்கை நிலவரம் தொடர்பில் அமைச்சர் விஜித் ஹேரத் அறிக்கை சமர்ப்பிக்கவிருக்கின்றார். அதேவேளை ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரின் ஓரங்கமான ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட பிரதிநிதிகள், உறுப்பு நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரோடும் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் சந்திப்புகளை நடத்தவிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பாடந்துறையில் போதைப்பொருள் பொதியிடும் சொகுசு வீடு முற்றுகை, சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் பாணந்துறையில் போதைப்பொருள் பொதியிடும் சொகுசு வீடு முற்றுகை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பாணந்துறை நல்லுருவா பகுதியில் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான டிஜே சத்து என்பவரால் வாடகைக்கு பெறப்பட்டு போதைப்பொருள் பொதியிடும் மற்றும் இலச்சினை அச்சிடும் நிலையமாக செயல்பட்டு வந்த 3 மாடி சொகுசு வீடு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. குறித்த வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த போதிலும் எப்போதும் பூட்டப்பட்டை காணப்படுவது தொடர்பில் கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் பாணந்துறை குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் ரோஹான் விஸ்வநாத் தலைமையிலான குழுவினர் குறித்த வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்டார்கள். எனவே குறித்த சோதனையின் போது மொத்த விநியோகத்திற்காக தயாரிக்கப்பட்ட 5 சிறிய ஹெரோயின் பொதிகள், போதைப்பொருள் பொதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அச்சிடப்பட்ட காகிதங்கள் மற்றும் பிரத்யேக காகிதங்கள், காகிதம் வெட்டும் இயந்திரம், சிசிடிவி கேமராக்களின் சேமிப்பு அட்டைகள், 3 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் தங்க நிறத்திலான ஆபரணங்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டில் தலைமையிலாகிறது இலங்கையில் பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகத்தில் இடம்பெறும் கடத்தப்படுகின்ற குடு சலிந்து என்பவரின் வலையமைப்பை கையாளும் ரந்திகா என்பவரின் முக்கிய சகாவான டிஜே சத்து என்பவரே மாதாந்தம் 70,000 ரூபாய் வாடகைக்கு தனது மாற்று துணையுடன் இந்த வீட்டை பெற்றுள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் தொடர்ச்சியாக நடமாட்டம் இல்லை, வீடு திறக்கப்படுவது தொடர்பான விடயங்களில் காணப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ள சுற்றிவளைப்பின் போது இந்த போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கை எடுபட்டு வந்த வீடுடைய அந்த போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டன. அந்த சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இருந்து,
வெடுக்கடாரியை மையப்படுத்தி 51 ஏக்கரை அளவீடு செய்ய முயற்சி, தொல்பொருளியல் திணைக்களத்தின் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை என்பதாக இன்னும் ஒரு பத்திரிகை, வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு செய்தி தருகிறது. வெடுக்கடாரி மலையை மையப்படுத்திய 51 ஏக்கர் வனப்பகுதியை தொல்பொருளியல் திணைக்களத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயம் சம்பந்தமாக மேலும் தெரிய வருவதாவது, வவுனியாவில் நைனாமடு வனம் 1921 வர்த்தமானி ஊடாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறித்த பகுதியில் உள்ள ஒழுவோடு கிராம சேவல் பிரிவின் வெடுக்கடாரி மலை, சிவன் ஆலயம் உள்ளிட்ட அந்த பகுதிகளை அடிப்படையாக வைத்து இப்போது விசேடமான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது அந்த பகுதியினுடைய விடயங்களை மேற்கொள்ள, குறிப்பாக 51 ஏக்கரை அளவீடு செய்வதற்கான முயற்சி தொடர்பான விடயங்களை இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளதுதான். இப்போது அதுரபாக இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தேரர்களை அடிப்படையாக வைத்து அங்கு நேற்றைய தினமும் வெடுக்கனாரி மலையை அண்மித்த பகுதிகளில் ஒரு பதநிலை தோட்டமற்ற விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெடுக்கனாரி மலைக்கு புத்தர் சிலையோடு பௌத்த தேரர் வந்தமையினால் பதற்றம், மக்கள் பிரதிநிதிகளை தலையீட்டை அடுத்து கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் ஆதிசிவன் வழிபாடு முன்னெடுப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். வவுனியா வடக்கு நெடுங்கேணி வெடுக்கனாரி மலை ஆதிசிவன் ஆலய வளாகத்தில் திடீரென புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டதை அடுத்து பதற்றமல் நிலைமை ஏற்பட்டது. புரட்டாதி சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்றைய தினம் வெடுக்கடாரி ஆலயத்தில் பெருதலான இந்து பக்தர்கள் வருகை தந்து அன்னதானத்துடன் கூடிய விசேட வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான காலை முதலே ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ஆலயம் செல்லும் பக்தர்கள் வாகனங்களிலிருந்து இறக்கப்பட்டு அவர்களின் பெயர் மற்றும் விவரங்களை முழுமையாக பதிந்த பின்னரே போலீசார் அவர்களை உள்ளே செல்ல அனுமதி வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய சென்ற போது அங்கு பௌத்த தேரர் தலைமையிலான வருகை தந்திருந்த குழுவினரும் நூற்றுக்கணக்கான மக்களும் வெடுக்கனாரி மலை ஆலய வளாகத்தில் புத்த சிலையை வைத்து பௌத்த மத வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் முடித்தார்கள். இதனால் அங்கு கூடியிருந்த இந்து மக்களிடையே அதிர்ச்சியும் எதிர்ப்பும் ஏற்பட்டது. அத்துடன் ஆதிவாசி தேவஸ்தான வளாகத்திற்குள் பாதுகாப்பு படையினர் மற்றும் தொல்பொருளியல் திணைக்கள அதிகாரிகள் பாதணிகளை அணிந்தவாறு நுழைந்தையும் அந்த இந்து பக்தர்கள் அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பதற்றமான ஏற்பட அங்கு வந்திருந்த மக்கள் பிரதிநிதிகள் போலீசாரோடு கலந்துரையாடி அந்த விடயங்களை தீர்த்து சுமூகமான முறையில் அந்த நடவடிக்கை நிறைவு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் வீரகேசரி பத்திரிகையிலிருந்தும், சிறுநீரக மருத்துவமனையில் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு, பொலனர் வகையில் சம்பவம், ஒருவர் உயிரிழப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. பொலனர்வை தேசிய சிறுநீரக மருத்துவமனையில் சமையலறையில் இடம்பெற்ற எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பொலனர்வை மருத்துவமனையின் பிரதான சமையலறையில் எரிவாயு கசிவு காரணமாக நேற்று திடீரென வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. இவர்களில் பலத்த காயமடைந்த மூவர் தீவிர சிகிச்சைக்காக சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதோடு ஏனையவர்கள் சாதாரண சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே திடீரென ஏற்பட்ட எரிவாயு கசிவை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். டில்வின் தலைமையிலான குழுவினர் டில்லி பயணம், பாஜகவின் அழைப்பின் பல்வேறு சந்திப்புகள் என்பதாகவும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜேபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான நால்வர் கொண்ட குழு ஒன்று டில்லிக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருக்கிறது. இந்தியாவின் ஆளும் தரப்பான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பின் பேரில் குறித்த விஜயத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல்களுக்காகவும் அவருடைய அழைப்பின் பேரிலும் இந்த விஜயம் அமைந்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் முகமாகவும் இந்த பயணம் இருக்கும் என டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாட்கள் டெல்லியில் தங்கியிருக்க உள்ள டில்வின் தலைமையிலான குழுவினர் பாஜகவின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய சர்களை சந்தித்து உரையாடவிருக்கின்றார். இதேவேளை குறித்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா, கபிலன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட தமிழ் பேசும் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலப்பகுதியில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் டில்வின் தலைமையிலான குழுவினர் பீஜிங்கு சேர்ந்த விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதனோடு கட்டமாக தான் இப்போது இந்தியாவுக்கான விஜயம் ஒன்றை டில்வின் சில்வா அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக வருகிறது. விதுலி பிழை வெடிவிமாக் ந பாடுவ சமாகம் அத்தரை பிரியவாக அன்னவா பலசக்தி அமைத்தி என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். நாட்டில் இந்த முறை இந்த மின்சார கட்டண அதிகரிப்புக்கான வாய்ப்பு இல்லை என்பதாகத்தான் அமைச்சர் அருண கருணாதிலக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பாமல் இருப்பதற்கு அது தொடர்பான விடயங்களை திருத்தாமல் இருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சிலவேளை அவ்வாறு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பது நட்டம் ஏற்படும் விடயமாக மாறினால் அந்த நட்டத்தை நிறுவனங்களுக்கிடையில் ஈடேற்றிக் கொள்வதற்கான எதிர்பார்ப்பு காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறெனினும் மின் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் அனுர கருணாதிலக அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கையில் இறுதியாக மின் கட்டண அதிகரிப்பானது 2026 மே மாதம் 11 தேதி இடம்பெற்ற நிலையில் மே மாதம் 12 தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணயம் பரிந்துரை முன்வைத்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எவ்வாறு இப்போ அரசாங்கம் இந்த மின் கட்டணத்தை அதிகரிக்கின்ற எண்ணத்தில் இல்லை, அவ்வாறு மின் கட்டணம் அதிகரிக்க வேண்டி வந்தால் அந்த நட்டத்தை நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டு மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான தீர்மானம் ஒன்று குறித்தும் இப்போது ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் அருண கருணாதிலக அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்றைய லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் லங்கா தீப பத்திரிகையில் ஆண்டுவே வெட்டுப்பேன் சிவில் ஆரக்ஷகியோ நமதா பிட்டவெட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். குறிப்பாக அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 9000 பேர் வெளிவேலைகள் பலவற்றை செய்து கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் 797 பேர் இந்த விவசாய காணிகளில் அல்லது வயல் நிலங்களில் வேலை செய்கிறார்கள். 1790 பேர் குறிப்பாக விகாரைகளிலும் அதே போல ஏனைய மதஸ்தலங்களிலும் வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது. எனவே கிட்டத்தட்ட 316 கோடி ரூபாய் இதற்காக பணமும் செலுத்தப்பட்டிருப்பதாக, சம்பளமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் விடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அமைச்சரவை தீர்மானத்துக்கு புறம்பாக சென்று சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 9760 அதிகமானோருக்கு வேனைய வெளி வேலைகளுக்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 316 கோடி ரூபாய் அவர்களுக்கு ஏனைய வேலைகளுக்காக சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வந்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக காலம் கடந்த காலங்களில் நடந்த நடவடிக்கையில் இது ஒன்று என்பதாக கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து மேலும் பல செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. இன்றைய தினம் அருண பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தி பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று தருகிறது. பிரதேசிய மார்க்கவள அனுத்ருதாயக ஸ்தான தஹாக் என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். நாட்டினுடைய பிரதேச மட்டத்தில் காணப்படுகின்ற அபாயமிக்க இடங்கள் 1000 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை இந்த விடயத்தை குறிப்பிடுகிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் மத்தியில் காணப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் போலீசாருடன் இணைந்து பிரதேச வீதிகளில் காணப்படுகின்ற இந்த அபாயகரமான இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாப்பது தொடர்பான விடயங்கள் குறித்து தேசிய வீதி பாதுகாப்பு அதிகார சபை கவனம் செலுத்தி வருவதாக அவருடைய தலைவர் மஞ்சுள குலரத்து தெரிவித்திருக்கின்றார். 1000 அதிகமான பிரதேச வீதிகள் இவ்வாறு அபாயகரமான வீதிகளில் அபாயகரமான இடங்கள் இருக்கின்றன. அவற்றை தொடர்பான ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அந்த விடயங்களை அங்கிருக்கின்ற அபாயங்களை நீக்குவது விடயங்கள் தொடர்பில் இப்போது விசேடமான கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையினுடைய தலைவர் மஞ்சுள குலரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய அருண பத்திரிகை அதனை பிரதான தலைப்பாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய அருண பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி பொல் தெல் வளட்ட எஸ் எல் எஸ் தியன்னே எக்க ஆயத்தனைகிட்ட பமனாய் பிரமித்தி ஆயத்தனை கியாய் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதாவது தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் 167 பேர் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையில் பதிவு செய்திருந்தாலும் அதே போல தேங்காய் எண்ணெய்க்காக இலங்கையில் இந்த தர நிர்ணய எஸ் எல் எஸ் நிறுவனத்தினுடைய சான்றிதழை பெற்றுக் கொண்டிருப்பது
ஒரே ஒரு தயாரிப்பு நிறுவனம் மாத்திரம் என்பதாக இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது தெங்கு அபிவிருத்தி சபையில் 167 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதில் ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மாத்திரம்தான் இந்த SLS தரச்சான்றிதழோடு தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்வதற்கான அந்த தரச்சான்றிதழை பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் இந்த எண்ணெய், அதாவது பொதியிடப்படாமல் அல்லது சீல் செய்யப்படாமல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கடைகளில் அவ்வாறு நீங்கள் லூஸ் தேங்காய் எண்ணெய் சொல்லப்படுகின்ற அந்த வகையான தேங்காய் எண்ணெய்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இவ்வாறு இந்த தரப்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் தொடர்பான விடயத்தில் காணும் போது, இப்போது இந்த தர நிர்ணய அதிகாரிகளுடைய தகவல் அடிப்படையில் நாட்டில் ஒரே ஒரு நிறுவனம் மாத்திரம்தான் இந்த தேங்காய் எண்ணெயை SLS தரச்சான்றிதழோடு அந்த இலச்சினையோடு வெளியிடுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. ஏனைய இவரும் அது தொடர்பான தரச்சான்றிதழை பெற்றுக் கொள்ளவில்லை. அது தொடர்பான விடயங்கள் குறித்து தற்போதும் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி இலங்கையினுடைய இந்த கிட்டத்தட்ட 53 வகையான உணவுகள் தொடர்பான தரப்படுத்தல்கள் காணப்படுகிறது என்பதாகவும், அதில் தேங்காய் எண்ணெயும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த தரநிலை கட்டுப்பாடு குழுக்கள் வருகின்ற நிறுவனம் என்பதால் இப்போது அது குறித்தும் விரிவான ஆலோசனைகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே தேங்காயினுடைய தரம் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கான விடயங்கள் குறித்தும் இப்போது தீவிரமாக கரிசனை கொள்ளப்பட்டுவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அடுத்த இன்றைய மற்றும் ஒரு செய்தி இன்றைய திவயின பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். திவயின பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. தின தாகதி லேக்கண நொதுநோத் வாகன பவர் அண்ண ப என்பதாக இன்னும் ஒரு தகவல் திவயின பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். 14 நாட்களுக்குள் நீங்கள் உங்கள் வாகனத்தை பதிவு செய்வதற்கான தகவல்களை தரவுகளை வழங்காவிட்டால் வாகன பதிவு ரத்து செய்யப்படும் என்பதாக மோட்டார் வாகன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வாகனத்தினுடைய உரிமையை இன்னும் ஒருவருக்கு மாற்றுகின்ற போது அது தொடர்பான ஆவணங்களை 14 நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு அனுப்பாவிட்டால் அந்த வாகனத்தை மாற்றுகின்ற செயற்பாடு ரத்து செய்யப்படும் என அந்த திணைக்களம் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது காணப்படுகிற தாமதங்கள் மற்றும் செயற்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக மோட்டார் வாகன திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதற்கான அதற்கமைய ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் வழங்குவது அல்லது பெற்றுக்கொள்வது தொடர்பான விடயத்தின் மோட்டார் வாகனத்திற்கு 6வது சரத்துக்கு அமைய இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 14 நாட்களுக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அந்த வாகன பதிவு ரத்து செய்யப்படும் என்பதாகத்தான் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக வருகிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, மத் ஜாவாரமுன் துன்சியாக் நாவிக் அமுதா தெலே என்பதாக திவயின பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தந்திருக்கிறது. இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினுடைய சுற்றி வளைப்பு நடவடிக்கையினூடாக போதைப் பொருளோடு தொடர்புடைய 300க்கும் அதிகமான நபர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கடற்படையினுடைய ஊடக பேச்சாளர் கமாண்டர் சமிந்த வழக்குழுகியை தெரிவித்த விடயங்கள் வழக்குழு தெரிவித்த முக்கியமான விடயங்களாக இருப்பதை காணலாம். எனவே கடற்படையினர் ஒருபுறம் நாட்டுக்கு வருகின்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான துரிதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. அதனொரு கட்டமாகத்தான் இப்போது மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பினூடாக கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி வரை 300க்கும் அதிகமான போதைப் பொருள் தொடர்புடைய நபர்களை கைது செய்து கடற்படை சட்டத்தின் முன் கொண்டு வந்து சட்ட நடவடிக்கையான விடயங்களை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்ற தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம். நடுநிலை கண்ணோட்டம் வசந்த

நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதகொடிப்பதே சுற்றளிப்பு வாரமான 3122 சுற்றளிப்புக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாகயே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 22, 37, 64. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாகயே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 18, 22, 37, 64. நேற்று சுபபரிசு ரூபாய் 828,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 45,51,240 ரூபாய். நேற்று சுபபரிசு பொதியாக ரூபாய் 831,00,000.

அடுத்த சுற்றுலப்புக்காக இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சுற்றுழுப்பு வாரமான 5008 சுற்றுழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ராசியாக மேசம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 12, 14, 52. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேசம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 12, 14, 52. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. நேற்று சுப பரிசு பொது 30 லட்சம் சுப பரிசு பொது வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,02,70,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 32 லட்சம். சுடலுப்புக்காக அடுத்து ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுபபோல். சுற்றுலப்பு வாரமான 3,296 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 10, 32, 39. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 10, 32, 39. நேற்று சுப பரிசு பொது ரூபாய் 804 லட்சம் சுப பரிசு பொது வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 34,94,200 ரூபாய். நேற்று சுப பரிசு பொது 805 லட்சம். அடுத்த சுற்றுலப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா. சுற்றுலப்பு வாரமான 5,457 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 36, 45. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 36, 45 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 535 லட்சம் சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 44,57,680 ரூபாய். நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 536 லட்சம். அடுத்த சிறிலிப்புக்காக இளம் சிவப்பு சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா. சுற்றுலப்பு வாரமான 2,472 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபரிலக்கமாக 16 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 5, 12, 23, 44 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபரிலக்கமாக 16 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 5, 12, 23, 44 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,75,680 ரூபாய். அடுத்த கப்ருகா. சுபகோடி பரிசு பொதியாக 3,730 லட்சம். அடுத்த சிறலிப்புக்காக இன்று மஞ்சள் நிற கப்ருகா சிறப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுபரிதன சம்பதம். சுற்றுலப்பு வாரமான 1,030 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 1, 8, 5, 3, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 1, 8, 5, 3, 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று சுப பரிசு பொது ரூபாய் 311 லட்சம் சுப பரிசு பொது வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 23,53,980 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக ரூபாய் 311 லட்சம். அடுத்த சிற்றுலப்புக்காக கபில நிற சுபரிதன சம்பதம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ஜய சம்பத. சுற்றுலப்பு வாரமான 504 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 5, 3, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 5, 3, 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று 50,000 பரிசுகள் 18 நேற்று வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 41,87,320 ரூபாய். அடுத்த சுற்றுலப்புக்காக நீல நிற ஜெயசம்பத் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசரி. சுற்றுலப்பு வாரமான 1,126 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 19, 23, 47. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 19, 23, 47. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 26,48,680 ரூபாய்.
மன்னிக்கவும் 26,48,680 ரூபாய். அடுத்த சிறிலுவுக்காக கவிழ்நர சசிராஜ் லொத்தர்களை இன்றே கொள்வனம் செய்து கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சிற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சிற்றளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சிற்றளிப்பு வாரமான 438வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மிதுனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 19, 39. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 19, 39. நேற்று தினம் 55,69,800 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்து சிற்றளிப்பு வாரமான 4,564வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 22, 69, 76. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 22, 69, 76. நேற்று தினம் 54,63,440 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சுபபரிசு போதியாக 8,51,19,543 ரூபாய் 16%. அடுத்து மகஜன சம்பத்து சிற்றளிப்பு வாரமான 6,322வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 3, 4, 1, 9, 4. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 3, 4, 1, 9, 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 1,18,27,560 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 2,77,16,192 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தன நிதானய சிற்றளிப்பு வாரமான 2,352வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டபிள்யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 75, 80, 82. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டபிள்யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 75, 80, 82 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 30,80,440 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,69,17,822 ரூபாய் 40% அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மெகா பவர் சிற்றளிப்பு வாரமான 2,670வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 18 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 5, 7, 38, 77 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 18 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 38, 77 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 49,24,520 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதியாக 30,80,93,294 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசு பொதியாக 1,00,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கிராண்ட் சுப பரிசு பொதியாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சிற்றளிப்பு வாரமான 1,631வது சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 12, 36, 47 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 12, 36, 47 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 59,89,200 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 40,86,387 ரூபாய் 20% அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜெய
சீடலிப்பு வாரமான 590வது சீடலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 8, 2, 8 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 8, 2, 8 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 44,22,840 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.

சுப வேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:32 வரை, ராகு காலம் காலை 4:32 6 வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சினம், ரிஷபம் அமைதி, மிதுனம் நிறைவு, கடகம் செலவு, சிம்மம் வெற்றி, கன்னி பொறுமை, துலாம் நன்மை, விருச்சிகம் ஆதரவு, தனுசு தனம், மகரம் சுகம், கும்பம் போட்டி, மீனம் பொறாமை. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சினம், ரிஷபம் அமைதி, மிதுனம் நிறைவு, கடகம் செலவு, சிம்மம் வெற்றி, கன்னி பொறுமை, துலாம் நன்மை, விருச்சிகம் ஆதரவு, தனுசு தனம், மகரம் சுகம், கும்பம் போட்டி, மீனம் பொறாமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

ஓகே, நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டீங்க. அடுத்த ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் உங்களுடன் ஸ்ரீ சுபி அண்ட் சங்கர் இருவரும் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நன்றி ஷியார். நேர்கள் தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இருக்கலாம். நேரம் காலை 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகள்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேயர்கள் அனைவரும் இப்போது முதல் நீங்க சொல்லுங்க அதுல இணைந்துக்கெல்லாம் நம்மளோட வந்திருக்காங்க யாரு? ஸ்ரீ ஷூபி வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சு, கொஞ்சம் 10-11 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நோ நோ நோ, உங்க தூக்கங்கள் எல்லாம் கலைந்து போற அளவுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒரு சூப்பரான தலைப்பு கொடுக்க போறோம். அந்த தலைப்புக்குள்ள அந்த கேள்வியில உங்களோட கருத்துக்களை நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. தெரிவிக்கலாம் எப்படி தெரிவிக்கிறது எல்லோரோட வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அல்லது தனிப்பட்ட ரகசியங்கள் ஏதாவது ஒரு விடயங்கள் இருக்கும். சரியா, இந்த மாதிரி விடயங்களை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறது நல்லதா? அப்படி இல்லைன்னு சொன்னா இதை யாரோடையாவது பகிர்ந்துக்கலாமா? ரகசியம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், நமக்கான ஒரு மன உளைச்சலா இருக்கலாம், இதையாட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? சில நேரங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தவங்களோட ஷேர் பண்ணிருப்போம், நாளைக்கு அவன் என்ன ஆயிருவான், ஏதாவது ஒரு சண்டை போட்டு ஆஹா இதை போய் எல்லார்ட்டையும் சொல்லிருவானோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரிடம் இதை நாம பகிர்ந்து கொள்ளலாம்? ஒரு நம்பிக்கைக்குரியவர் வந்து யாராக இருக்கக்கூடும்? அப்படி இல்லைன்னா இதை பகிர்ந்துக்கவே தேவலங்க, நம்மளோட வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுக்குள்ள ரகசியங்கள் இருக்கும்ல, பிரச்சனைகள் இருக்குல்ல, நமக்கு தனிப்பட்ட விடயங்கள் இருக்கும். இந்த விடயங்களை யாரோடையாவது பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு நபர் இருக்கணுமா? அப்படியா இருந்தா அது யாராக இருக்கக்கூடும்? சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா யார்ட்டையும் சொல்ல வேணாம்ப்பா. எதுக்கு வம்புன்னு நாமளே நம்மளுக்குள்ள அத அத்திப்பட்டியை புதைச்சி வச்ச மாதிரி புதைச்சி வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களோட கருத்துக்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0-1-2-7-5, 0-0-1 அல்லது 0-1-2-7-5, 111 இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா
3: எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0-6-0-47-102-6 என்ற இலக்கத்தினுடாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.
2: இப்போது நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க, இல்ல அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க, வசந்தகுமார். வணக்கம்.
4: வசந்தகுமார்
2: நீங்க சொல்லுங்க.
4: இப்பொழுது நம்ம அதாவது எங்கட ரகசியங்களையோ எங்கட பிரச்சனைகளையோ நாங்க வந்து ஒரு அருகில் உள்ள ஒரு நண்பர்கள்ட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதாவது கூட இருப்பவன் தான் குழி பறிப்பான்னு சொல்லுவாங்க. கூட இருப்பவன் தான் எப்பவும் நமக்கு குழி பறிப்பான். அப்ப நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தையோ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ சொல்றதா இருந்தா வெகு தொலைவுல உள்ள ஒரு நண்பர்கள் கிட்ட சொல்லி சொன்னா அது அவர்கிட்ட ஏதாவது நம்ம தகவல தெரிஞ்சு கொள்ளலாம். நம்மள அந்த ரகசியங்கள்ல ஏதாவது நமக்கு தேவையா இருந்தா அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப நல்லது. அதாவது கூட பக்கத்துல சொன்னா நம்ம நம்மட வீக்னஸ் பாயிண்ட வந்து புடிச்சு கொள்ளுவாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த நேரத்துல நம்ம எந்த நேரத்துல எப்ப நம்மளுக்கு எது செய்வாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது.
2: அது சரி, அந்த பயத்தோட இருக்கணும்ல.
4: ஆமா, அது எனது அனுபவம் கூட.
2: அது சரி, வாங்கியிருக்க அடி அப்படி இருக்குல்ல வாழ்க்கையில. நன்றி வசந்தகுமார்.
3: நன்றி.
2: சரி, அதான் மேட்ரு. இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அவரும் சொன்ன மாதிரி அவரோட கருத்தின்படி இதை வந்து அருகில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி வச்சிடாதீங்க. நாளைக்கு எந்த நண்பன் வந்து எதிரியாக மாறுவான் அப்படின்னு தெரியாது. நம்ம சில நேரம் நண்பர்கள் நம்பி கூட வேலை செய்யற இடங்கள்லயும் கூட சில விடயங்களை ரொம்ப பகிரங்கமா பேசிட்டு இருப்போம். இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவன் 4 பேர் இருக்க சபையில அன்னைக்கு நீ அப்படி சொன்னதானே, நீ அன்னைக்கு அப்படி செஞ்சதானே அப்படின்னு கேட்பா. சோ அதனால மிக முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வசந்தகுமார் சொல்லியிருக்காரு. பக்கத்துல இருக்க வேண்டப்பட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. கூட இருந்தே என்ன பண்ணிடுவாங்க, குளிய பறிச்சிருவாங்க.
3: அனுபவம் பேசும்னு
2: அதான் அவரும் சொல்லியிருக்காரு. சோ உங்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டின் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.

0: எடுப்பாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
1: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
0: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
1: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான். அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
2: சொல்ல அபிலாஷன், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன், கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா இன்றைக்கு காலம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து முக்கி தோச்சிட்டு போவேன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சிலங்களோட இணைந்து இருக்கிறோம். நான் கேட்டுக்கிறோம், உங்களுக்கான ரகசியங்கள் உங்களோட இருக்கலாம், இல்ல உங்களோட பிரச்சனைகளை ஏதாவது நம்பி யாரிடமாவது சொல்லலாமா? அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா யாரிடம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கோ. உங்களோட கருத்துக்களுக்கு அலையுங்கள் 0112 875 0001 அல்லது 0112 875 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள், அப்படி இல்லைனா 0767 04 7 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம்.
3: இப்போ எங்க கூட பேச வணக்கம்.
4: வணக்கம், இருவரும் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம்.
4: வாழைச்சேனுக்கு
2: வாய்ப்பு இருக்கு,
4: வர மாதிரி இருக்கும், ஆனா
2: வராது. அது சரி, சரி பத்மா, நீங்க சொல்லுங்க. பத்மா
4: ஹலோ, சொல்லுங்க.
2: சரி, உங்களோட கருத்து சொல்லுங்க.
4: அதாவது ரகசியம்னு சொல்ற நேரம் கட்டாயம் யாருக்கும் பகிர்ந்து கொள்ள கூடாது, அதுல ரொம்ப பிரச்சனை இருக்கு. மத்தது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அவங்க மனசுல உள்ள சொல்ல வாராங்க ஒரு ஆறுதல் வார்த்தை, அது கட்டாயம் பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இல்ல. என்ன பொறுத்தவரையில பிரச்சனையோ எதா இருந்தாலும் கடவுள்கிட்டதான் முறையிடுவேன். அதற்கு அடுத்து எனது
2: கணவன்ட்ட முறையிடுவீங்களா?
4: ஆமா, அதாவது மனசுக்கு நிம்மதி, கோயிலுக்கு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாலும் ஒரு நிம்மதி உனக்கு கிடைக்கும். மத்தது
2: அப்புறம் அந்த பிரச்சனையை வந்து கரவண்ட சொல்லி அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம்
4: ஆகிரும். சாந்தின்னு சொல்லி ரம்படையில உயிர் தோழி
2: அவத்தான்,
4: அவட பிரச்சனை என்கிட்ட சொல்லுவா, இந்த பிரச்சனைய அவகிட்ட சொல்லுவேன், இப்படி பகிர்ந்துக்குமோ. இந்த பிரச்சனை இன்னைக்கு யாருக்கிட்டையும் மூன்றாவது அதாவது வேற இடம் போகாது.
2: அப்ப சாந்தி அப்படிங்கிற ஒரு நல்ல தோழி உங்களுக்கு இருக்காங்க இல்லையா?
4: ஆமா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, ஒரு 40 வருட
2: தோழி. அப்படி ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
4: ஆமா, இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் கிடைக்காது நினைக்கிறேன்.
2: ஆமா ஆமா ஆமா,
4: வேற யாரையும் பெருசா பகிர்ந்துக்கிறது இல்ல.
2: சரி, நன்றி நன்றி நன்றி பத்மா உங்களோட கருத்துக்களுக்கு. சோ பத்மா பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட ரகசியங்களா இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளா இருக்கட்டும், சொல்றதற்கு ஒரு நபர் இருக்காங்க, ஒரு நண்பர் இருக்காங்க, அதுவும் 40 வருஷமா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களை நம்பி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது தெரியும், வெளி வாழ்க்கையில நடக்கிறது தெரியும், அவங்க பள்ளி போற காலத்துல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது வரைக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தா தைரியமா என்ன பண்ணலாம், ரகசியங்களை சொல்லாவிட்டாலும் கூட ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தா தனிப்பட்ட ரீதியில இருக்கிற பிரச்சனைகளை கூட அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில இந்த கருத்து அல்லது இந்த கேள்வி எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க பகிரலாம். 0112 875 0001 அல்லது 0112 875 111 அப்படிங்கிறத தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னா கால் எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னு கோவப்படாம என்ன பண்ணலாம், 0760 04 7 102 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அப்படியே டைப் பண்ணி அனுப்பி விட்டுறலாம்.

0: நேரம் காலை 8:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு சொந்தங்கள் வந்து நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். ஹரல் சந்திரா
4: எப்படி இருக்கீங்க?
3: கல்முனை நம்பிக்கை கிராமம். ஹரல் சந்திரா.
4: ஹரல் சந்திரா நல்லா இருக்கீங்களா?
3: உங்களை போல மகிழ்வாக உங்களுடைய நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
4: இப்ப வந்து நம்பிக்கை கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நாம கேட்ட கேள்வி நம்பிக்கைய பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க.
3: அது ரகசியம் என்றால் ரகசியமாக தான் இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர்கள் சொன்னாலும் அது பிரச்சனை. ஆகவே இந்த ரகசியத்தை அதை வேறு விதமாக சொல்ல வேண்டும்.
4: இது புதுசா இருக்கு, எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க.
3: அந்த நமது ரகசியத்தை ஒரு முகநூலில் வந்தது அப்படி எப்படி என்று சொல்லி அந்த கதையை விட்டு
4: முன்னே சொல்லுவேன். பக்கத்து ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி
3: நம்மள விஷயம் தான். ஆனால் இது முகநூலில் வந்தது சொன்னால் அவர் பார்க்கவில்லை. நான் அதை எடுத்ததுல வந்தது இதுல இருந்தது இப்படி
4: முடிவா இருக்கு.
3: மனதில் இருப்பது வெளியிலே வரும்.
4: ரகசியம்
3: நமக்கு திருப்தி அளித்து விடும்.
4: இப்ப உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய தகவல்கள் வரும் போல இருக்கு முகநூல்ல டெய்லி சொல்ற விதத்தை வச்சு பார்த்தா அப்படிதான் போல இருக்கு. ஆஹா, இப்ப இதுல பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப நீங்க வந்து வானொலியில சொல்லிட்டீங்களே, இப்ப நீங்க முகநூல்ல வந்ததா உண்மையா சொன்னா கூட கேட்டுட்டு இருக்க. இது உண்மையிலுமே முகநூல்ல வந்ததா இல்ல உனக்கு நடந்ததா அப்படின்னு கேட்க போறாங்க. சரி, நன்றி நன்றி.
3: மற்றும் இன்னொரு ரகசியம் இருக்கின்றது. அதென்னவென்றால் உங்களது வானொலி எழுக்கிட்டே தடையாக இருந்தது. இப்பொழுது இந்த வாழ்க்கையை பத்மா பேசிக் கொண்டிருக்கும் போது தடையாகிவிட்டது. அவர் என்ன பேசினாரோ தெரியவில்லை. பிறகு
4: அதே போல
2: 0112 7511 0112 இணைந்து கொள்ளலாம்.

0: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கீங்க. நேரம் இப்போது 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வடக்கு கடற்கரை பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் மதக்கல் கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையிலேயே கடற்படையினர் இந்த போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வடக்கு கடற்கரை கட்டளைக்குட்பட்ட வடக்கு கடற்படை கட்டளைக்குட்பட்ட பிரிவுகளும் இலங்கை கடற்படை கப்பல் அக்போ நிறுவனத்தின் அதிகாரிகளும் இணைந்து இன்று இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பாகிஸ்தானின் தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உள்ள வீதி சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 7 பாதுகாப்பு படையினரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம், நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கும். இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு இப்ப கேட்கிற யாராவது யோசிப்பீங்க இல்லையா? என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ரகசியங்கள் ஏதாவது இருக்கலாமா? அந்த ரகசியங்கள் உங்களோடய இருக்கலாமா? அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு ரகசியம் அல்லது ஒரு பிரச்சனை இருக்கும், அது தனிப்பட்ட ரீதியா இருக்கும். நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற சிந்தனை, யோசனை, கவலை எல்லாத்துக்கும் இருக்கும். இதை நம்முடைய வைத்துக்கிறது சரியா இல்ல ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளலாமா? அப்படி பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த நபர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இப்போ இதுக்கு கருத்து சொல்வதற்காக வந்திருக்கிறார் ஒருத்தர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இது? தேவி. நீங்க வெறும் தேவியா இல்ல ஸ்ரீ தேவியா?
3: யார்ட்டையுமே
2: சொல்லிடக்கூடாது இல்லையா?
3: ஆமா. காரணம் என்னன்னா, நம்ம நம்பிக்கைன்னு ஒருத்தர்கிட்ட
2: சொன்னா
3: அவங்க போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட அவங்களுக்கு நம்பிக்கையானு கூட சொல்றாங்க.
2: நீ எனக்கு நம்பிக்கை, நான் உனக்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணிருக்க? நீ போய் உனக்கு நம்பிக்கை இன்னொருத்தர் சொல்லிருக்க. இதுக்கு பேசாம ரேடியோலயே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? என்ன சரி, நன்றி நன்றி காளி தேவி.
3: நன்றி
2: தேவியா, நன்றி தேவி. சரி, அதான் பாருங்க, இந்த மௌனம் பேசியது படத்துலயா ஒரு டயலாக் இருக்கு, நான் உன் ஃப்ரெண்டுன்னு ஒன்னே நம்பி வந்தா நீ இவன் ஒரு ஃப்ரெண்டுன்னு இவன் கூப்பிட்டு போனேன். நல்லா செஞ்சாயா, கைய புடிச்சு கூட வந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணி அப்பாவோட சேர்த்து வச்சிட்டாங்கிற மாதிரி நாம நம்பி ஒருத்தருக்கு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கையான இன்னொருத்தர்கிட்ட அதை சொல்லிடுவாங்க, அவங்க அவங்களுக்கு நம்பிக்கையான இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆக மொத்தத்துல சொல்லாம இருக்கிறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம். 0312
4: 0312 0712
2: இணைந்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு வரப்போது ஒரு சூப்பரான பாட்டு, பாட்டை கேட்டுட்டு கால் பண்ணுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
2: இன்றைக்கு காலம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து முக்கி தோச்சிட்டு போவேன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரகசியமா இருக்கலாம், இல்ல ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இது வந்து யாராவது ஒரு நபரோட பகிர்ந்து கொள்ளலாமா, அப்படியா இருந்தா அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கறதும், அப்படி இல்ல பகிர்ந்துக்கவே தேவையில்லாங்க நம்மளோட வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா எங்களுக்கு அலமணி ஏற்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மலைக்கு வேண்டிய தலைமை சிலகங்கள் 0112 75 001 அல்லது 0112 71 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி சிலகங்களுக்கு, அப்படி இல்லை சொன்னா 0767 04 7 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினுடாவும் கூட இணைந்து கொள்ளலாம்.
3: இப்போ எங்க கூட பேச வணக்கம்.
4: வணக்கம் வித்யாந்தன்ற ரன்வெளியில், ரன்வெளி ஸ்டோர்ஸ்ல இருந்து இமானுவேல் அவர்கள்.
2: இமானுவேல் எப்படி இருக்கீங்க? ரன்வெல் ஸ்டோர்ஸ் எப்படி இருக்கு?
4: நல்லா இருக்கு,
2: நல்லா இருக்கு. சரி இமானுவேல், நீங்க சொல்லுங்க.
4: அதாவது அந்த ரகசியம் இந்த இதெல்லாம் நம்மளா இருந்த ஒரு நாலு அஞ்சு நாள் யோசனை பண்ணி அதுபோல தீர்மானத்தை நம்மளா எடுத்துக்கொள்ளணும். வேற யாருக்கும் நம்ம சொன்னா பிரச்சனை ஆகும், அவங்க அத ஒரு கேவலமாக நினைப்பாங்க. என்னடா வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம கூட சொல்றாரு, நம்ம கிட்ட உள்ள பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியாம இருக்குது. இந்த வந்த உடனே இந்த பிரச்சனை வந்து இங்க போடுறாரு,
2: இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கிட்ட வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு
4: அப்படின்னா அவங்க பல பேருக்கு சொல்லுவாங்க.
2: அது சரி, அது சரி.
4: அப்ப அது பிரச்சனைனால நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மளா அந்த தீர்மானத்தை எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கின்றேன்.
2: நம்மளே வசனத்துல நாலு சோகப்பாட்டை கேட்டு அந்த பிரச்சனை நமக்குள்ளே வச்சிருப்போம் இல்லையா? சரி, நன்றி நன்றி இமானுவேல்,
4: நன்றி
2: நன்றி. சரி, இதுல வந்து இமானுவேல் கருத்து நாமளே வச்சுப்போம். ரெண்டு மூணு நாள் நம்மளே வச்சோம்னா ரகசியமாவது சோகமாவது எல்லாம் மறந்து போயிடும் அப்படிங்கறது. உங்களோட கருத்துக்காகவும் காத்திருக்கிறோம்.

0: நீங்க சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் சரியாக 9:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசிக்கும் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நான் கேட்டிருந்த உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கலாமா, இல்ல ஒரு ரகசியமோ பிரச்சனை இருந்தா மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப வந்திருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பின் ஊடாக பொனாவத்திலிருந்து சரோஜின் வந்திருக்காங்க. நல்லது ஒரு தலைப்பு. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, எப்பவுமே ரகசியங்கள் யாரிடமும் பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தால் அது நமக்கே பிரச்சனையாக வந்து சேரும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பினோட இனிய காலை நேர வணக்கம் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க, என்னையும் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு வாழ்த்துக்களோடு. அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் இந்தியால இருந்து வந்திருக்காரு, அறந்தாங்கி ஐயப்பன். சரியா, நன்றி நன்றி ஐயப்பன் உங்களோட வாழ்த்துக்கு. சோ நீங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ்புக்கினோட யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முறை பாத்துடலாம்.
3: அன்பான காலை நேர வணக்கம் இருவருக்கும், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செல்லந்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இருவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி வெள்ளாங்கல்லிலிருந்து நிமல் குமார் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர்களே, சகோதரி மற்றும் சகோதரா இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி ரிஸ்வான் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க.
2: சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட அழைப்பிலையும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களையும் பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நாங்கள் இருவரும் நலமாக இருக்கிறோம். அப்புறம் பருத்தித்துறை எப்படி இருக்கு? நீங்க கொடுத்த வடையை சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரே வலி. இல்ல, நீங்க அனுப்பி வச்ச பருத்தித்துறை வடையை சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரே வலின்னு. சரி அருள்மொழி, என்ன சொன்னாலும் இப்படி சிரிச்சு சமாளிச்சிருந்ததுன்னா நீங்க
4: சொல்லுவேன். ஆனா அதுலயே நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் சில பிரச்சனையால் வந்திருக்கு. அதுல இப்ப அக்கௌண்ட்டே வேலையில உணர்றேன், நீ கொள்றேன் சவரங்களே பேசுங்கள். அதுக்காண்டி நான் இப்ப ஒன்றுமே சொல்றேன் இல்ல, ஒன்று ஒன்றுமே சில எல்லாம் மனசுக்குலாம் வைக்கிறேன். கடவுள்ட்டுதான் போயிட்டு வெளியில அதே கடவுள்கிட்ட பாத்துல வைப்பாரு. ஒத்தனவே நம்மள அவங்க நடிப்ப.
2: யாரும் நம்பி என்ன செய்யறது இல்லையா? சரி, நன்றி நன்றி நன்றி அருள்மொழி உங்களோட கருத்துக்களுக்கு. சோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்களோட

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு கொடுத்திருந்தோம் இல்லையா? என்ன ஆகாங்கிறீங்க?
3: நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க.
2: இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நிறைய விடைகளை வந்து நாம வந்து எடுத்துக்கணும், உள்வாங்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு ரகசியமா இருக்குன்னா ரகசியம்ங்கிறதே இல்ல, ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். இது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல எனக்கு இந்த இந்த கருத்துக்களின் படி நாம எங்கேயாவது உட்காந்துருக்கோம், யாரோ ஒருவர், யாருன்னே தெரியாத ஒருவர் இருக்காருன்னு வைங்களேன், அவர்கிட்ட கூட ஏன் அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னு இந்த பிரச்சனை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் வழிபோக்கடா போயிருவாரு. பக்கத்துல இருக்கிற நம்பி சொன்னோம்னு சொன்னா இவன் எங்கேயாவது போய் சொல்லிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நாளைக்கு வேற யாராவது வேற ஏதோ ரீதியில அந்த விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேட்டா கூட, நாம இவர்கிட்ட மட்டும், நாம வேற யார்கிட்ட கூட இதை பகிர்ந்து இருக்கலாம், ஆனா நாம அன்னைக்கு இவர்கிட்ட தானே இதை சொன்னோம், அப்போ அது எப்படி இவருக்கு தெரியும், அப்போ இந்த நபர் தான் இதை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர் மீது சம்மந்தமே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், ரகசியமா இருக்கா உங்களோட வச்சுக்கோங்க. நண்பர் அப்படின்னா ஒரு நீண்டகால நண்பர், உங்கள் நலனுக்காக பாடுபடுற ஒரு நண்பர் இருந்தாருன்னா அவரோட சொல்லுங்க. அது வந்து 40 வருடம் நண்பி ஒருத்தங்க இருக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரி இருக்கலாம், நட்புகள் இருக்கலாம். இப்ப எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இந்த நண்பர்களிடம் சொல்லும் போது மிக முக்கியமான விஷயம், அவங்க அதை ஜட்ஜ் பண்ணாத மாதிரி இருக்கணும். உறவுகள்கிட்ட கூட சொல்லலாம், கணவன் மனைவிட்டு சொல்லலாம், காதலர்கள்ட்ட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த விடயத்தை சொல்லும் போது அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு விடயத்தை நாம நம்பி சொல்லிட்டதுக்கு அப்புறம் அந்த விடயம் நாளைக்கு நமக்கு ஒரு ஆயுதமா மாறிடுமோ இவர்கள் மூலமாக அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லாத ஒரு நபர் இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா அந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மத்தபடி அது ரகசியமாவே இருக்கிறது, எல்லாருக்கும் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நானும் அதை தான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம நண்பர்கள்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவோம், ஆனா அதே விஷயங்கள் வந்து நமக்கு அந்த காதுகளுக்கு இன்னும் சில கதைகளை கோர்த்து நம்ம காதுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே.
2: அந்த விடயத்தை நீங்க சொல்றது நண்பர்கள்னு நினைச்சு சொல்லுவோம் இல்லையா, நண்பர்கள்னு நினைக்கிறவர்களிடம் சொல்லாதீர்கள், நண்பர்களிடம் மட்டும் சொல்லுங்க என்ற அரிய தகவலோடு இன்றைய தினம் நாங்கள் விடைபெற்று செல்ல இருக்கிறோம்.
3: விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
2: நான் உங்கள் பிரியமுடன் சங்கர்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நெல்வலா மற்றும் கேங்கங்கை அண்மித்த பகுதிகளுக்காக வெளியிடப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவித்தலை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மேலும் நீடிப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கடந்த 24 திகதி இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. இதற்கமைய இது தொடர்பில் அவதானம் செலுத்தி குறித்த பிரதேச வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட் தொகையுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 36 மற்றும் 56 வயதுடைய சீன பிரஜைகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமோஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் முன்வைத்த யோசனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். எனினும் குறித்த யோசனை தொடர்பில் அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ பதிலை எதிர்பார்த்திருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணையை வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்காக 7 நாட்களுக்குள் மீண்டும் திறப்பது உள்ளிட்ட விடயங்கள் ஈரானின் யோசனையில் முன்வைக்கப்பட்டிருந்தன. ட்ரம்ப் அந்த யோசனையை நிராகரித்ததை ஏற்றுக்கொள்வதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனதியாள செய்திகளை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: திருலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: அபுலாஜன், இப்படிதான் நீ மோன் கொடுப்பாய். டெய்லி வாரு, ஒப்பாரி வைக்கிறே, கடைசியில சிரிக்கிற, நடுவில்
1: ஓடுறேன். என்ன செய்ய, எவ்வளவு யோசிக்கிறது,
0: நம்பி நம்பி நம்பி நம்பி நம்பி கம்பி நீட்டுக்கு போய் நானே பேசி நானே சிரிக்கிறமா ஆயிப்போச்சு. என்ன பண்றே, ஏதாவது பண்ணத்தானே ஓணும். சும்மா வெள்ளக்காரன் சும்மா சொன்னான், ட்ரை அகைன் ட்ரை அகைன் ட்ரை அகைன் அவன் சொல்லுவான். எப்படி கேரு, இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சின்னதை கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். கேம் உண்டு அவைக்க இல்லைன்னு சொன்னா உனக்கு வாழ்க்கை இப்படி தான் போகும் அபிலாஷன். கேம் உண்டு அமைக்க பாரு, எவ்வளவு தண்ணி இப்படி செல்றாய், எப்படி மூஞ்சில முள்ளிப்பாய், எல்லாத்துக்கிட்டையும் செல்றாய், அடுத்த கிழமை ஜோக் அடிச்சு உண்டிக்காய், கடைசியில அழுவுறாய். இது வளமை தாண்டி என்ன சரி, கேம் உண்டு அமை, என்ன பண்ற என்ன பண்ற, பாலா போன மனசுக்கு வந்து கல்லன் தாறு நல்லவன் தாறு கெட்டு வந்தாலும் விலகுது இல்லையே, விலகத்தான் வேணும். பாப்பம், மழை காலம், அங்காங்க மலைகள் கொட்டி கொண்டு தயிக்கி ஒரு முறை இறைவன் பாப்பான், கண்ணை தொடர்ந்து பாப்பான் இறைவன்.

0: எப்படி பாட்டப்பா, உண்மையில இப்படியான பாடல்களை கேட்கிற பொழுது எங்களையே மறந்துடுவாமாப்பா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. ஒரு நாளும் வஞ்சம் என்னென்னு தெரியாம தான் நான் பழகிறேன். சொல்லி வேலையில என்னத்தை செய்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறதுக்கு நாம ஒண்ணும் செய்ய இல்லாது. இது என்ன குற்றமா, அவன் குற்றமா, ஆறு குற்றமாப்பா? குற்றம் அறுத்தரும் செய்யல.
1: என்ன நடுசந்திரன் கத்து கொடுத்து
0: நீ எப்படி வந்த?
1: நீங்க அந்த நதி வெள்ளம் செல்ல கொள்ள பக்கத்துல தான் இந்த உங்களுக்கு விளங்குவேன்.
0: பாட்டுகள்ல வந்து அப்படியே மண்டை கெடுத்த அபிலாசன் என்னத்தை கதைக்கிறோம் எப்படி கேட்கிறோம்னே தெரியாம இருக்கு. அப்படி பாடல்கள்
1: பாட்டுகள் கேட்டு திருந்துற ஐடியாவில் இருக்காது. என்ன சில பேர்
0: அது அந்த மாதிரி மைண்டுக்கு எடுக்கிறவன் பிள்ளை செய்ய மாட்டானே. என்ன மாதிரி அப்படியே ஆள் மனதில் எடுக்க வேணுமா? நீ அதாவது நுனிப்புல் மேய்ஞ்சவன் தானே.
1: நுனிப்புல் என்ன புரிஞ்சானா?
0: அதாவது புல் மேல இருக்கிறத மேய்ஞ்சிட்டு போற மாதிரி கேசில இருக்கிற குறுப்புக்கு அடியாளம் தெரியாது.
1: அதாவது
0: முழுக்க சாப்பிடுற அளவுக்கு தெரிய வேணும். அடியாளம் தெரிஞ்சால்தானே நமக்கு விஷயங்கள் தெரியும்.
1: எனக்கு லைட்டா கேட்டுக்கு ஆண்டவன் அறியில் நெஞ்சின்றா என்னன்னா ஆண்டவன் பக்கத்திலே இருந்து நெஞ்ச தோன்றியா.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பாட்டில் ஒரு குறவும் இல்லை, பாட்டெல்லாம் பாடுவான் பேசுவான், வாய மூணு மாசத்துக்கு பத்திக்கு எடுத்து பேசிக்கான். இவனுடைய எங்களுக்கு பேச கஷ்டம், இருந்தாலும் பரவாயில்ல பாப்பம் மோதிதான் பாப்பம்.
2: நான் எத்தனையோ பத்தையே கேள்விப்பட்டேன், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று தான் இருக்குது. காரைக்கா பத்தையை சொல்றானா, முள்ளு பத்தையை சொல்றானா, இந்த பத்தையை சொல்றான் அபிலாசன்?
1: நானா?
2: எங்கடா பத்தையை கண்ட நீ கொழும்புல?
1: ஐயா ஐயோ, அந்த பர்த்டே பர்த்டே.
2: ஆறு பத்தே
1: பர்த்டே
2: அத்த அத்த.
1: ஐயோ அத்தே மில மித்தே மிலனா பர்த்டேட காண்ணி பர்த்டே பர்த்டே எடுக்காம கூலி குடுக்காம ஒரு 5 லட்சத்தை கையில குடுக்குறேன்.
2: சரி,
1: குடுத்து நீ எப்ப நீ திருப்பி குடுப்பாய்? அப்ப நான் உனக்கு ஊடுதாருன்னு.
2: எப்பயுமே ஒரு வீட்டுக்கு வாடகை 40,000 வேண்டாம், அதுக்குரிய அட்வான்ஸ் குடுக்கறது அது வாங்குறது அது சரிதான். இவரு என்ன
1: பெரிய கண்ண கொண்டு கொடுத்த ஒரு அமுக்கு, அவனுக்கு குடுக்கலாம் போன நேரத்துல இவருக்கு பர்த்டே வந்து பர்த்டே ஆயிரு ஊடு இல்ல இவருக்கு.
2: என்ன புதிய விதமான
1: இருக்கு? நானும் நீங்க பேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் பாக்குறேன் இல்லையா,
2: எங்க இருக்காது?
1: சின்ன புள்ளே இப்ப 5 வயசு 1 வயசு புள்ளே இதெல்லாம் சேரே போன கிண்டுதே.
2: அது சரி, போன கையில கொடுத்தா எல்லாம் கிண்டுந்தான். எங்கடா படிக்கிறேன் இதெல்லாம் உனக்கு? இந்த வாய்க்குள்ளேயே வராத பேர்களை எல்லாம் நீ எப்படி சொல்ற?
1: ரூட்டி, பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதெல்லாம் தெரியாதுனா உங்களுக்கு?
2: என்ன கேட்டா?
1: இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம்.
2: அரே இன்ஸ்டா,
1: இன்ஸ்டாகிராம். தெரியுமா
2: வாட்ஸ்அப் சொல்லிக்கிறாங்களோ?
1: இப்ப இந்த டிவி பாக்குற மாதிரி போன் நீக்கி தானே,
2: அதாவது இங்க மேல எழும்புறதுன்றதுக்கு தானே வாட்ஸ்அப்?
1: அது வேணா? உங்களுக்கு அறிவு இல்ல, நானும் உங்களுக்கு அறிவு இல்ல.
2: வட்டன்டா என்ன?
1: வட்டின்னு சொல்ற வட்டி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மக்கள் சூடிய மகுடமே,
2: குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: சம்மா தியேட்டர் தொடர்கிறது. எனக்கு
1: விஞ்ஞான படமும் சமூகக்கல்வி படமும் பெருசா ஓடான்னு சொல்லி இவனுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. அதான் இவ்வளவு சமூக கல்வி விஷயங்களை பற்றி கிடைக்கிறேன். இவனுக்கு இந்த இவனுக்காக வேண்டி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்கத்தாமனும் படிக்கத்தாம இன்னமும் சொல்றான் கொஞ்சம் பொருகாவும் அவன்
2: கேப்பாயு
1: அதெல்லாம் இப்ப அந்த பிரான் சரியில்லை.
2: தெரியா வி நோ எல்லாருக்கும் தெரியா
1: எல்லாருக்கும் தெரியும்ன்றது
2: வி நோனோ நோனோ
1: என்னடா சொல்ற நீ
2: மாட்டிக்கொள்ள கூட
1: எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும் ரெண்டா என்ன சொல்றது
2: ஐ நோ
1: அப்ப முதல் சொன்ன எனக்கு தெரியாண்டு
2: வி நோ
1: பழைய காலத்து காலம்ன்றது அதானே.
2: இல்ல நானே என்னத்தான் தங்க தட்டிலும் பால் வச்சாலும் நாய் நக்கி தாண்டி குடிக்கணும்.
1: இப்ப நக்க போற
2: தேவையில்லைண்ணா,
1: நீ ஏன் நக்க போற? உனக்கு தான் கை இருக்கு, நாக்கும் இருக்குது, உனக்கு விருப்பம் செய்.
2: நான் டாக் டாக் நாய் டாக் டாக் ஐ ஐ ஐ சுட்டி. அப்ப இந்த பெரிய போன்ல
1: பெரிய போன்ல
2: சும்மா சார் சொல்லும் இந்த பூனை இஷ்ட போட்டோ வருது.
1: ஓ சரி வரட்டும்.
2: நீங்க அதுல தமிழ்ல அடிக்கணும். இவன் மூஞ்சிக்கு இது தேவையா? இவன் பசுந்தா
1: நிறைய
2: வந்துருவானு குடும்ப பிரச்சனையா இவங்களுக்கு அது

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இதெல்லாம் சில போன மிச்சமும் சொல்ல போனவன் என்னைய வச்சு கண்டுபிடிச்சு என்னைக்கே எந்த போட்டோ ஓகே கொமான் சாட்டிப்பான். அப்படி போக போட இங்கே தட்டி வேறு பக்கம் போகுது.
2: நீ சொன்னதானே இன்னும் அப்போ இந்த இப்போ அந்த இப்போ எல்லாம் சொன்னதானே, அதுல நீ எல்லாத்துலயும் விஷயம் தெரிஞ்ச நீங்க இருக்கிறியோ
1: நானும்
2: காட்டு பாப்போம்.
1: அதை பார்த்த நீங்க என்ன சார் நினைப்பீங்க இதுக்கு நானா நாம என்ன சரி எங்க தப்பு குத்தம் அது இது நடந்து டபான்னு சும்மா அந்த வயசால போட்டு விட்டுருவோம்.
2: ஐயோ கொஞ்சம் பொறுவாரு, சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் நமக்கு என்னதுக்கடா. நீ சொல்லு பாப்போம், உண்ட கதத்தை எடுக்கிறவனே எடுக்க மாட்டாங்க. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கல அதை எடுத்துருவாங்கடா. இது உனக்கு தேவையா?
1: ஐயோ தேவையில்லாத பிரச்சனை எடுக்கலத்தான் சாமி, சும்மா போறவனு வந்து அதுல பூந்து தேவையில்லாம குழப்பமாயிட்டுவான்.
2: இப்ப கொஞ்சம் பொறுவாரு, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சில விஷயங்கள் கேட்கணும்னு
1: இருக்கிறேன். இதுக்கு முந்தைய எவ்வளவு கேட்டுட்டீங்க,
2: யுத்தம் நிறைஞ்ச ஒரு பூமியா இந்த இலங்கை இருந்துச்சு
1: தானே.
2: அந்த காலத்துல வந்து வெளிநாட்டுல நம்ம மக்கள் எல்லாம் இருந்தாங்க
1: நாங்க நியாயமா தப்பு செஞ்சா தப்பு அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் தப்பு தப்பு தானே. நானா
2: என்ன சொல்ற, அப்ப எங்க இருந்த என்னத்தை கிடைக்கிறது? ஏதோ இடத்துல ஒரு உண்மை கிடைக்க
1: இருந்தாலும்
2: நாங்க எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி கிடைக்கப்படாது
1: சொல்றேன். சொகை எங்கடான்னு கேட்டானா சொரிஞ்ச இடத்துல என்ன, அது ஒரு எரிய போக்கல கேஸ் ஆயிடும்.
2: இப்ப எரியுதா சொருகிதா
1: என்னமோ உண்டு ஆய்கொண்டு தாய்க்கு
2: இல்ல சொல்லு,
1: கொஞ்சம் எரியுது எல்லாருக்கும்.
2: என்ன நான் சொல்றேன் உனக்கு, என்னத்தை தான் இருந்தாலும் நம்மட விஷயத்துல இப்ப நீயும் பிளவுறது தான்
1: விடு விடு,
2: நானும் பிளவுறது தான்
1: விடு.
2: சொரிஞ்சா தானே தெரியுது எரியுது, அத மாதிரி அதுக்கு அக இறுக்கமா பிடிக்கப்படாது.
1: விளங்குனா உடப்பாட்டாய்
2: இப்ப என்னதான் இதை பற்றி நாம இப்ப காய்ச்சிட்டு
1: இருக்கிறோம்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கைத்துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தும் 2 தோட்டாக்களை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத துப்பாக்கி தொடர்பாக களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது வீட்டை சோதனையிட்ட போது 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பரிசுத்த பாப்பரசர் 14 லியோ பிரான்சுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். தமது விஜயத்தின் முதல் நாளிலேயே பிரான்ஸ் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து நேற்று தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற விசேட திருப்பலியில் பாப்பரசர் கலந்து கொண்டார். நேற்று நடைபெற்ற திருப்பலியில் சுமார் 7 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருப்பலியின் போது கத்தோலிக்க திருச்சபைக்கு இளைஞர் யுவதிகள் வழங்கிய ஒத்துழைப்பு, உற்சாகம், சக்தி மற்றும் அர்ப்பணிப்பை பாப்பரசர் பாராட்டினார். இந்த திருப்பலியில் பல அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்த எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்படியா நீ வாங்கினியா?
2: இந்த பைபிளட் காரிகி தானே?
1: பைபிளட்
2: பைபிளட் அது அப்புறம் இந்த
1: பைபிளட்
2: பைபிளட் பைபிளட் தெரியா
1: என்ன
2: பெருசு கப்பல் மாய்க்கும் கார் உண்டு
1: அபிலாஷன். அந்த புதிய கார்ல கொஞ்சம் இந்த நெடுஞ்சால இந்த ஹைவே ரோட் இருக்குதானே, அதுல கொஞ்சம் ஓடி ஓடி பழகணும் கொஞ்சம் வேகமா. அதுதான் சாலையா அடிக்கிறது சாலையோரம் சுகம் வந்து சேரும். அதனால இத தெரிஞ்சுதான்டாப்ப நாம அந்த இடத்துக்கு ஏறவன். இப்ப சாப்பிடுற இடத்துல நல்ல சாப்பாடுங்களுக்கு கிடைக்கும் தானே நாங்க சாப்பிடுறோம். இதுகள் கவனமா இருக்கணும் என்ன பாட்டுலாம் நாம ஓட வேணும். அப்ப நாங்க வந்து ஏட்டிக்கு போட்டுக்கு அதுல விளையாட்டு கேட்ட போக
2: கூடாது.
1: வரும் ஒரு மிருகம் குறுக்கா வாயும், ஒன்று குறுக்கா நிற்கும்,
2: மயில் வல் போ,
1: அதெல்லாம் நடக்கும். அப்ப எல்லா அவதானமும் நீ ஒரு நவ அவதானி நவதானியம்
2: சொல்லிட்டு
1: அதனால நீ இதுல ஏவாரதானே
2: இல்லையே.
1: ஒரு சமூகத்தில ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, நீ ஒரு உதாரண புருஷன். இன்னைக்கு வந்து உன்னாலதான் இயங்குறன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க.
2: அப்படியா?

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்படின்னு சொல்லி போட்டு என்ன எத்தனை தர ஏமாத்திப்பான், கட்டுநாயகளடா எத்தனை தர மாட்டி பட்டிப்பேன். கோல் பண்ணக்கோள் ஒன்றுக்கும் ஆசை பண்ண மாட்டான். இவங்கிட்ட எனக்கு ஒரு தெரியாத விஷயம் இருக்கு. இந்த ஊர் பேர்வுகளோட விஷயம் பள்ளிக்கு தானே என்னை புள்ள நான் அமெரிக்காவுக்கு எனக்கு இந்த அப்ளை பண்ணியிருக்கேன். அவன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பானா, இவங்கிட்டே தெரிஞ்சு கொண்டு கேம் ஒன்று அடிக்கணும். இப்போ இவன் வந்து மார ஆள் தானே, பெரிய தமிழில் ஒரு புலமை பித்தன்ட்டான். ஆனால் எங்களே லூஸ் ஆக்கிட்டேன், அது ஒன்றும் செய்ய வழி இல்லை. இருந்தாலும் பள்ளிக்கு பள்ளி ஒன்று வாங்கத்தான் இவங்கிட்டே கேட்கணும். இந்த நாடு பேர்வல் கேட்டா சில நேரம் இவன் ஒரிஜினலாக செல்லுவான், எங்களுக்கு தெரியாது, கேட்டுக்கொள்ளத்தான் வேணும்.
2: ஐம்பது
1: உங்களுக்கு,
2: ஐயோ எனக்கு சும்மா உள்ளது போதுமாடா, எனக்குடா 350 என்னத்துக்கடா.
1: எனக்கு
2: தெரியாத இடம்
1: இருக்கு, தெரியுமா இல்ல இல்ல அவருக்கு எல்லாம் தெரியா அப்படின்னு
2: இலங்கைக்கு என்ன இங்கிலீஷ்,
1: இலங்கை இந்த லங்கை
2: ஸ்ரீலங்கா
1: என்னது ஸ்ரீலங்கா,
2: ஸ்ரீலங்கான்றதுக்கு ஏன் எப்படி பேர் வந்துச்சு?
1: அப்படித்தானே பேர், அப்படிதான் வச்சிருக்காங்க.
2: இனிஷியல் போட்டு வந்த பேரடா
1: எப்படி
2: ஸ்ரீலங்கா,
1: ஸ்ரீலங்கா.
2: எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு, நாங்க மொட்டை இலக்கம் சொல்றது இல்லையே.
1: இப்ப
2: கனடா ஆறு இனிஷியல் இல்ல, ஆஸ்திரேலியா இனிஷியல் இருக்கா, இந்தியா இனிஷியல் இருக்கா, ஸ்ரீலங்காக்கு தான் இனிஷியல் இருக்கு.
1: ஆனா வாப்பாட பேரு மதிப்பு கொடுத்த ஒரே ஒரு நான் என்ன நானா,
2: இங்க வந்து மதிப்புக்குரிய லங்கான்னு சொல்லுவாங்க.
1: துபாய் அமெரிக்கா லண்டன்
2: போறேன்,
1: அதாவது
2: முதல் முதல் நாய கட்டின அக்கா அங்கதான் இருந்தவா, முதல்
1: கட்டுநாயக்கள் அக்க நாய் கட்டுனே,
2: அதாவது கட்டு நாய அக்கான்னு சொன்ன இடம் தான் இன்றைக்கு பெரியோரு விமானங்கள் வந்து எத்தனையோ விமானங்கள் வந்து இறங்கி ஏற இடமா இருக்கிறது வந்து அதுதான்.
1: மறுபடியும் சொல்லுங்க, நானா கட்டு என்ன,
2: அதாவது கட்டு நாய அக்கான்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை விமானங்களையும் மேத்தி இறக்குற இடமா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அக்கா நாயக்கிறது.
1: வெள்ளக்காரன்
2: போய் ஆட்சி கேட்கிறான், இது எந்த இடம்
1: அங்க இருந்த கிழவி அங்க உள்ள பிள்ளைய பார்த்து ஓட்டமா வாடி
2: அன்னைக்கு வந்தது தானடா ஓட்டமா வடி.
1: ஐயோ நானா உங்கட அறிவுண்டு செல்ற, எங்க படிச்சீங்க நானா?

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அறிவு கிட்டத்தட்ட 300 பேரை சொல்லிட்டான். இன்டர்வியூக்கு ரெடி. இன்னும் மீந்தாலும் ஒரு 10-15 ஊர்வலம் கேட்டான். இவன் எல்லாம் உண்மையா பாரு. ஓட்ட மாவடின்றது இவ்வளவு பெரிய அர்த்தம் உண்டு. மெதுவா கேட்டு கேம் அமைக்கணும்.
2: என்ன அதாவது அறிய முடியாத அருண் தகவல் எல்லாத்தையும் நோட் எடுத்து புத்தகம் படிக்கிட போறையோ தெரியாது.
1: எனக்கு
2: துரோகம்
1: செய்திடாத
2: பெரிய பெருமதியான வார்த்தைகள்.
1: நானும்
2: இலங்கையில இவனுக்குமே தெரியாத ஒரு மாபெரும் தத்துவ கருத்துக்கள்.
1: கட்டாம கட்டாம இப்ப இதெல்லாம் என்னைக்காவது இந்த கல்வெட்டுல
2: வெட்டது எல்லாத்துக்கு கல்வெட்டு பண்ண போறேன்.
1: சென்னை
2: நாங்களும் உயிரோடு
1: நடக்கும்.
2: அதாவது வந்து ஒரு ஆலையில அரைச்சு
1: ஆலையில
2: என்ன செய்வாங்க? அதுல அரைச்சு புண்ணுக்கு மருந்து கட்டின இடம் புண்ணாலை.
1: புண்ணுக்கு மருந்து கட்டின
2: விளங்குதா? அவ்வளவுதான், சின்ன விஷயம்.
1: மரங்கள்ல
2: இருந்து பறந்த இடம் சின்ன விஷயம்.
1: கிளி எல்லா இடமும் கிளி இருக்கேன் நானா.
2: அது கூடுதலான கிளிகள் இருக்காங்க. நீ போ பாரு எப்படி பறக்கும்.
1: ஆறாவது
2: வளர்த்தவன தண்ணி ஊத்தி
1: இல்லையா? அதை வளரதே தானே.
2: ஆனா அந்த இடங்கள்ல குளம் வச்சு புளி வளர்த்த இடம் தான் புளியாங்குளம்.
1: குளம் வச்சு அதுல புளி மரத்தை வளர்த்தான் புளியாங்குளம்.
2: ஜல்பரி
1: போட்டா நேரம் கட்டுவான்.
2: கதை முடிஞ்சது கட்டி போட்டுதான்
1: கட்டுவான்.
2: கட்டி போட்டு
1: கோச்சுக்கள் வாங்க. உண்மையைத்தான். என்ன
2: வெளியில சொல்றது இல்லையா? சொன்னா நம்பவும் மாட்டான். இப்பதே ஜெனரேஷன் நம்புற இல்லையே.
1: ஐயோ நானா இது நானா கேக்கணும். அவிஷா வேலை அப்படின்னு என்ன நானா?
2: அதாவது வந்து முதல் முதல் அந்த இடத்துல தானடாப்ப அவிச்சது.
1: எதிச்சாலும்
2: அந்த இடத்தை தொட முடியாது. அதுதான் எட்டியான்
1: தொட்டிச்சாலும் எட்டியான் தொட்டில புடிக்கலாம்.
2: பிடிச்சனே இருக்க
1: எங்களுக்கு இந்த கூட்டாளி ராத்திரிக்கு வரையலா தூரம் அப்படி இப்படி செல்ற
2: அது எட்ட முடியாத இடம் தானே.
1: பணாவத்தே
2: பணாவத்தே என்று சொல்லி சொன்னா பணம் கொடுத்து வாங்க முடியாது.
1: பணாவத்தே சொல்றே
2: பணம் கொடுத்து வாங்க முடியாது.
1: பணாவத்தில பணம் கொடுத்து எடுக்கல. பணாவத்துல அர்த்தம் ஆயிட்டா? ஐயோ நானா. சரி இதெல்லாம் தெரிஞ்சு மலையகம் பேர்வர்க்கு தெரியாமே
2: எல்லாம் சும்மா அப்படி அப்படி எல்லா விஷயம் தெரியும். இப்ப கேட்டது கிட்டத்தட்ட மலைய ரூட்டுக்கு வந்துட்டு
1: வந்துட்டேனா நானா? நோரலியா எப்படி வந்து?
2: அது வந்து இந்த எலியில போய் எலிய பார்த்து கண்டுபிடிச்ச இடம் தான் நுவரெலியா. விளங்குதா?
1: எலியில பேய்த்து
2: ரெலி ரெலி இது திரும்பி
1: ஹெலிகாப்டர்
2: அதுல போய் எலி பார்த்த இடம் தான் நுவரெலியா.
1: நூறு
2: எலி
1: போட்டு விழுகுது.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை இவன் வாயாலே சொல்லிட்டான். இன்னும் தெரிஞ்ச பேர் வழியெல்லாம் எடுத்துட்டு சென்னா கட்டச்சில கேம் ஒன்று அடிச்சு கேம் அமைக்கலும். போ, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அபிலாசன், நல்ல காலம் பிறந்திருக்கு. அப்படி இல்லைன்னா
2: சொல்ல அபிலாசன், இந்த புத்தகத்தை பார்த்தியா, இது கரையா நடிச்சு போயிருக்கு. எத்தனை ஆண்டு பழைய புத்தகம் தெரியும்,
1: புத்தகம் சொல்லி அது வந்து வேற அறிவு தானா?
2: அடி, இதெல்லாம் பொக்கிஷமடா, இதெல்லாம் வெளியில வராத புத்தகங்கள். இவ்வளவு விஷயத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும்.
1: வெளியில வராத புத்தகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வெளியே
2: அது வந்து அந்த காலத்தில் இருந்தார்கள், பொக்கிஷமா வச்சிருக்கிறாங்க. இப்ப அடிச்சு பிரசித்திக்கப்பட்ட புத்தகம் கிடையாது.
1: ஆனா இப்ப போன அஜிபிஜி அதுல சின்ன சிறுக்கு விஷ் லிஸ்ட் அனுப்பும்.
2: ஐயோ அஜிபிஜி போ, அது நீ என்னத்தையா போவப்பா, என்ன தெரியாத விஷயத்த நான் கழிக்க மாட்டேன்.
1: நானும் சும்மா நாம ஒரு தெரியாம விஷயத்த தெரிஞ்சுக்கொள்ளத்தானு
2: கேட்கட்டேன். கட்டேன்
1: உங்ககிட்ட இன்னொரு ஊரை பத்துக்கு என்ன எனக்கு தெரியும். நானும் இலங்கையில நாளைக்கு
2: நானும் திருவி திருவி கட்டுறது
1: சும்மா சும்மா தெரியும்.
2: வீட்டுல தேங்காய் திருவி பழகி என்னட்டே திருவி கொண்டு இருக்கிற என்ன?
1: இல்ல அச்சி, அப்படி இல்ல. நான் ஒரு நல்ல
2: நேரம் அப்படித்தானே
1: சொல்ல முடியாது. விஷயம் தெரிஞ்ச அந்த பவுனியாண்டு சில்லறை என்ன அர்த்தம் ஆயிக்கும்?
2: ஏன் இப்ப கேட்டு நீ இந்த கேள்விய யாரு இருக்கிறது அங்க?
1: யாருமே இல்ல.
2: என்னத்துக்கு இதை கேட்க வந்த நீ சொல்லு?
1: நம்ம இலங்கையில
2: கிடக்கிற கேள்வி கேட்கணும் வேண்டோ?
1: நாங்க இலங்கை பிரஜை தானே. நானா இலங்கை பிரஜைன்னு நீங்க போகல. இலங்கையில இருக்கிற பேர் வெள்ளாண்டு தெரிஞ்சு வச்சாதான் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல போகல நாங்க பேசக்கூட செல்ல இயலும்.
2: ஆரம்ப காலத்துல அபிலாஷன் மனிதன் இயற்கையோட வாழ்ந்தவன்.
1: அப்படியா?
2: இயற்கையும் இதுவும் ஒட்டி புழஞ்சு அந்த காலத்துல பாம்பை கும்பிட்டான், மரத்தை கும்பிட்டான், எல்லாத்தையும் கும்பிட்டுதானே மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான்.
1: அது மட்டும் இல்ல, மாவில அது இது கட்டி கொண்டுதான் இப்ப எல்லாமே.
2: ஏழு மணி கட்டிட்டு போ, பிரச்சனை இல்ல. ஏழாண்டு இல்ல, அது அது இப்ப உன்னிட்ட இருக்கிறதையே அவன்கிட்ட இருக்கிறதே அவன் பாக்குறான். இதுக்குள்ள இந்த கதையை கொண்டு வரேன்.
1: தெரிஞ்சுக்கொள்ள தான்,
2: இயற்கையோட ஒட்டி வாழ்ந்த மனிதன் முதல்ல வந்து இயற்கையான ஒரு விஷயத்த அமைச்ச இடம் தான இந்த பவுனியா.
1: எப்படி?
2: அதாவது இந்த நாய் இருக்கு தானே,
1: பல்லா? ஓ, நாய் நாய்.
2: கரிஞ்சட் பூமி என்றது வவுனியாவோட அந்த அந்த பூலோக வடிவம்.
1: பூலோக வடிவம்,
2: அந்த வடிவத்துக்குள்ளே ஒரு மனிதன் ஒளிச்சிருந்ததாகவும், அந்த ஒளிச்சிருந்த மனிதனை நாய் காட்டினதாகவும், அப்ப உடனே மனிதன் டக்குன்னு இப்ப கத்துறாங்க. அந்த நேரத்துல வந்து கும்பிட்டதானே மனிதன்.
1: நாயெல்லாம் கும்பிட்டே ஒரு காலத்துல
2: விளங்குற வவுனியா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கிளைச்சதாகவும்
1: நாயோட
2: விளங்குதா? அதுல இருந்து உடனே அதுல இருந்து வந்த பேர் தான் இந்த வவுனியான்னு சொல்லி பேர் வந்ததாகும். இதுதான் அந்த வரலாறு சொல்லுது.
1: நாய்க்கு வவு நீயாண்டு சின்னது தான்.
2: அன்னைக்கு அந்த மரியாதை கொடுத்து நாய் தேடினதால இன்னைக்கும் அந்த வேட்டை நாயல் வந்து என்னென்ன இதுக்குன்னு தேடிக்கொண்டிருக்கு. முத முதல் டெஸ்டிங் பண்ணதுதான் இந்த வவுனியா. அதான் வவுனியா.
1: கண்டி கண்டி கேட்டு அதுக்கு வேற என்ன சரி சொல்லுவானே. நான் அந்த மட்டை கிளப்பு எப்படி வந்துச்சு? நானா
2: நிறைய தென்னம்பிள்ளையில மட்டைகளை எல்லாம் கிளம்பி போய் மடிக்க வச்ச இடம் தானடா மட்டை கிளப்பு.
3: பதிவு செய்யப்பட்ட Agro Momentum Agriculture Land Sale Company.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஜெயிச்சிட்டாய் அபுலாசன், ஜெயிச்சிட்டாய். அவனே சென்னா பொக்கிஷம் சொல்லி அந்த புஸ்தம் இப்ப இல்லைண்டா. இவன் வாயாலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஊர் பேர் சென்னா. இந்த ஊர் பேர்கள் எல்லாரும் புக்கா வெளியிட்டு அபிலாசன் எழுதினாண்டு சொல்லி பிழிவிட்டா வெளியிட்டா அபிலாசனுக்கு வேற ஒரு பேர் வரப்போகுது. இவனை வச்சே ஓப்பனுக்கு வரவழைச்சு இந்த புக்கை வெளியிட்டு போன பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொள்ற ஒரு காலம் வந்துட்டு அபிலாசன். இன்றைக்கு தாண்டா மண்டே கலவையை எடுத்திருக்காய். புக்கை வெளியிட்டும் ஊர் பேர் என்ன கண்டுபிடித்தது தாரு ஆள் விழுங்கி அபிலாசன் சொல்லி புக்கை வெளியிட்டு சென்னா பெரிய ஒரு இடம் வரும். முள்ள முள்ளால் எடுக்கலடா கோட்டாளியால் எடுத்திருக்கா அபிலாசன். பரவாயில்ல, சிரிக்கிறியா பாரு இன்னைக்கு. ஹலோ வில்லானா நானே ஒரு முடிவு எடுத்துட்டு நானே இப்படி ஒரு ஐடியா செஞ்சேன். என்ன நானா
2: பின் ஐடியா?
1: எங்கட வாப்பா வந்து பெரிய எழுத்தாளர் தான், உங்களுக்கு தெரிஞ்ச அபுபக்கர் மோமெண்ட் நவஷாத் சில்றீங்க
2: வாப்பா.
1: அவர் வந்து பெரிய கவிஞர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க.
2: கேள்விப்படானோ
1: பிராமரத்துல புல்லு விழுந்தா புல்லு மரத்துல பிளாவில் எழுதினே அவர் தான்.
2: குறிப்பிட்ட மரம் அங்க மரத்துல வளர்றன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதினேன்.
1: மத்த கடைசியா ஒரு கவிதை எழுதினா, நான் ஒரு ரோட்டில் வலுக்கியதால் வண்டி முட்டி நான் கீழே விளம்பரம் பெருசா வந்தது எழுதினேன்.
2: கல்லு முட்டி கீழே விழுந்த சொல்லி
1: அவர்ட மவன் தான் அபிலாஷன்.
2: எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல, நான் வரப்போறதும் இல்ல, எனக்கு தேவையும்
1: இப்படி சொல்லவான் இப்படி சொல்லவானா. நீங்கள் அறியாத விஷயத்தை அறிந்து கொள்ள நீங்கள் அபிலாசன் இந்த புத்தகம் சொல்லி சொல்ல போறேன்.
2: அப்படியா?
1: ஓ, அப்ப நீங்க வந்து உங்களோட கையால ஓபன் பண்ணி கொடுத்தா இவ்வளவு பொருத்தமாயிக்கினானா?
2: கொஞ்சம் பொருவார, இது சின்ன பிள்ளைகளுக்கு வெளியிடுறியா, இல்லாட்டி வயசு ஊனாக்களுக்கு வெளியிடுறியா, இல்லாட்டி பொம்பளையாக்களுக்கு வெளியிடுறியா, ஆம்பளைகளுக்கு வெளியிடுறியா, என்ன விஷயம் இந்த புத்தகம்? ஒரு விஷயம் என்னப்பா
1: இது? நானா பள்ளி போன பையன்ல இருந்து பள்ளு போன பாட்டா வரைக்கும் படிக்கணும் இந்த புக்க.
2: நீயும் படிக்கலாம், உன் பிள்ளையும் படிக்கலாம். சரி ஓகே.
1: அறியாத இந்த நாட்டுக்குள்ள அறியாத விஷயங்கள் எல்லாம் எங்க வாப்பா எழுதி வச்சது. இந்த பொக்கிஷம் கிண்ட போகல, அந்த பொக்கிஷம் வெளியே வந்துச்சு. அதுல சில பேர் சில விஷயங்களை எழுதி வச்சு இப்ப சொன்னா
2: உங்களுக்கு
1: குழம்புற
2: விஷயங்கள் தேவையில்லை. நிம்மதியா அமைதியா இருக்கிற இடத்துல நீ என்னப்பா குழப்பத்தை வருவாங்க?
1: அந்த குழப்பம் இல்ல. ஐயோ, இவ்வளவு நாள் நாம இது தெரியாம இருந்தோமே, இதை நாங்க வேற மாதிரி தெரிஞ்சுக்கொண்டோமே சொல்லி கவலைப்பட்டு ஒரு புக்கு ரெண்டு புக்கு ஒரு புக்கு வாங்குறவன் வந்து 4-5 புத்தகம் வாங்க போறான்.
2: என்னன்னு சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு அந்த அவ்வளவு தெளிவா
1: தெளிவா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும்
2: பிளான் வேற லெவல்.
1: முதல் பிரதி உங்களுக்கு தான்.
2: எனக்கு சரி, எனக்கு கொஞ்சம் பொறுவாரம். நீ என்னத்தையா செய்? ஆனா நான் இதுக்கு வரணுமா? உண்மையிலே
1: என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க தான் என்ன புக்கை வெளியிடும்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஆயிரக்கணக்கான புக் எல்லாம் வித்துட்டேன், காட்சிகள் வந்து சேர்ந்துச்சு. இல்லா நான் சின்ன கவிதையே நீ எனக்கு திருப்பி அடிச்சியா? சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ, நான் சின்ன கவிதையே உண்ட பேருமா நீ சென்னியா? இன்னைக்கு பாரு, உனக்கு அறியாம ஊர் விளக்கம் எல்லாம் நீ எனக்கு செல்லிட்டாய். நான் அதையெல்லாம் பிரிண்ட் பண்ணி 1000க்கு மேற்பட்ட புக்களை வித்துட்டேன், பணக்காரன் ஆயிட்டேன். இனி அபிலாஷன் வேற லெவல்னா, அடுத்த புத்தகத்தை நான் சுரண்டி அடிக்கலாட்டி பில்லா. பாத்தியா அபிலாஷன் தாருன்னு சொல்லி, நான் தான் அபிலாஷன். இந்த நேரத்தை பார்த்து கோலுண்டு வருது சுவர புக்ஸ் கேக்குதே ஐயும். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ தாரு.
2: ஹலோ, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க ஆள் விழுங்கி அபுல் ஹாசனா?
1: எஸ் எஸ் ஆனம்மா, ஒன்று மட்டும் சொல்ல, புக்ஸ் இல்ல, கொஞ்சம் டிமாண்ட், இன்னொரு 6 மந்த் போல ஆகும், அவசரப்படுவானா?
2: நான் புக்ஸ் கேக்குறதுக்காக வரல. அப்ப நான் வந்திருக்கேன், நீங்க வந்து என்ன புக்ஸ் எல்லாம் நீங்க எங்கட ஊர் பேர் எல்லாம் பிளப்பிளையா போட்டு வச்சிருக்கீங்களாமே.
1: மறுபடி சொல்லுங்க.
2: எங்கட ஊர்

0: மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையிலான மாபெரும் மக்கள் பேரணி இன்று கம்பஹாவில். மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிப்பு. ஹல்பே தொட பகுதியில் துப்பாக்கிச் சூடு, சம்பவத்தில் இருவர் பலி. சட்டவிரோத வெளிநாட்டு சீக்கிரட்டுகளுடன் கட்டுனா இயக்கவில் சீன பிரஜைகள் இருவர் கைது. ஹோமஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான ஈரானின் முன்மொழிவை நிராகரித்தது அமெரிக்கா. இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் தொடரின் தீர்க்கமான இறுதிப் போட்டி இன்று.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி என்ற துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய இறுதியில் நடத்தப்படும் மக்கள் பேரணி இன்று கம்பஹாவில் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ள இம்மாபெரும் மக்கள் பேரணியை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு கம்பஹா நகரசபை மைதானத்தில் நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த பல மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஈராண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் செப்டம்பர் 6 ஒவ்வொரு வாரமும் ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் பேரணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைய முதலாவது மாபெரும் மக்கள் பேரணி களுத்துறை மாவட்டத்தில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பழனறுவை, அனுராதபுரம் மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் குறித்த மக்கள் பேரணி இடம்பெற்றது. இதேவேளை இவ்வாரத்துக்கான மாபெரும் மக்கள் பேரணி கம்பக மாவட்டத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் பெருந்திரளான மக்கள் கூட்டம் இப்பேரணிக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல்மாகாணம் மற்றும் சபர்கமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கிங்க் மற்றும் நெல்வளா கங்கைகளை அண்டிய பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் தொடர்ந்தும் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவை அண்டிய பகுதியில் நிலவிய தாளமுக்கு பிரதேசம் படிப்படியாக வலுவிழந்து வருவதால் மழைவீழ்ச்சியில் குறைவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக பல ஆறுகளின் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிங்கங்கையின் மேல் நீரோட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளதால் தவலம, நாகொட, பத்தேங்கம மற்றும் வெளிவிட்டிய திவிதூர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட கெங்கங்கை பள்ளத்தாக்கின் தாளின பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதற்கிடையில் நெலுவ, தவளம மற்றும் ஹெனிதூம பகுதிகளில் நிலவிய வெள்ள நிலைமை படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதன் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் அதற்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள கெனியன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் லக்சபான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. பல பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் 4 வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். எச்சரிக்கை நிலை 3 கண்டி மாவட்டத்தின் பஸ்வாக்கி, கோரளை, உடப்பலாத்த, கங்கைகல கோரளை மற்றும் தொழுப பிரதேசங்களும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுக, நோர்போர்ட், கொத்மலை மேற்கு மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய பிரதேசங்களும் அடங்குகின்றன. இதேவேளை எச்சரிக்கை நிலை 2 காலி மாவட்டத்தைச் சேர்ந்த தவளம, நாகொட, நெலுவ, நியாகாம பிரதேசங்களும், கண்டி மாவட்டத்தில் தெல்தொட்ட, பன்வில, யட்டினுபர, கங்கவட கோரளை, உடுநுபர ஆகிய பிரதேசங்களும், கேகாலை மாவட்டத்தில் திறனியகல, எட்டியாந்தோட்டை, மாவனல்லை, தெஹியோவிட்டு, அரநாயக் ஆகிய பிரதேசங்களும் அடங்குகின்றன. இதேவேளை தலவாக்கலை, ரத்னபுரி, பெல்மடுல போன்ற பிரதேசங்களும் எச்சரிக்கை நிலை 2 உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீதாபக்க, பாதுக்க, கரந்தனிய, எல்பட்டிய, வத்தேகம, வலாவிட்ட, வரக்காப்பொலை, கேகாலை, கதிகமுவ, புலத்கொகுப்பிட்டிய, ருவன்வெல்ல, பாத்தஹேவாகெட்ட, உடுத்தும்பர, மெத்தத்தும்பர, குண்டசாலை, பார்த்தும்பர தும்பனை பூச்சாப்பட்டிய அக்குரனை ஹதரலியத்த ஹரிஸ் பத்துவ கொட்டப்பொல பெட்டபெத்தர பஸ்கொட கலவான அலப்பாத்த அயகம நிவித்துக்கள குறுவிட்ட நுவரலி ஆகிய பிரதேசங்களுக்கும் முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மேலாண்மை நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பஸ் முன்னுரிமை பாதைக்கு தொடர்பான விதிமுறைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் கடுமையாக அமுல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நெரிசல் அதிகமாக காணப்படும் நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணிகள் பாதுகாப்பாகவும் உரிய நேரத்திலும் தங்களது இலக்குகளை சென்றடைவதை உறுதி செய்வது இதன் நோக்கம் என மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் எஸ் எம் யூ பி திலகரத்னே தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்தில் உள்ள 7 பஸ் உரிமை பாதைகள் இந்த திட்டத்தின் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கொழும்பை நோக்கி பயணிக்கும் பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ நிறுவனத்தால் இயக்கப்படும் 104 சொகுசு பஸ்கள் எதிர்வரும் 29 தேதி முதல் சேவையில் இணைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல இதுகுறித்து தெரிவிக்கையில் பஸ் முன்னுரிமை பாதைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் செயல்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரங்களில் ஏனைய வாகனங்கள் குறித்த பஸ் முன்னுரிமை பாதைகளில் பயணிப்பதற்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் அனுமதியில்லை. எனினும் அவசர நிலை அல்லது விபத்தை தவிர்ப்பதற்காகவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் அல்லது தேவையான இடங்களில் திருப்பங்களை மேற்கொள்வதற்காகவும் மாத்திரம் வாகனங்கள் அந்த பாதைகளுக்குள் பிரவேசிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் முன்னுரிமை பாதைகளை மெட்ரோ பஸ்கள் மாத்திரமன்றி ஏனைய பயணிகள் போக்குவரத்து பஸ்களும் பயன்படுத்த முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விதிமுறைகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். வத்தேகம ஹல்பேத்தோட பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் மீது இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கார் ஒன்றில் வந்த நபர்கள் இத்துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த 2 பெண்களும் ஒரு ஆணும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட் தொகையுடன் சீன பிரஜைகள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றுவளைப்பின்போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 14,000 சிகரெட்டுகள் அடங்கிய 70 காட்களும் 18,000 சிகரெட்டுகள் அடங்கிய 90 காட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 36 மற்றும் 56 வயதுடைய சீன பிரஜைகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை ஹெரோயின் போதைப்பொருளுடன் 18 வயதுடைய ஒருவர் தங்கள்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தங்களை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலபத்த யாயாவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின்போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பலபத்த பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 842 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்களை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் தொகை ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாதகல் குசுமந்துறை கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் இன்று காலை மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போது சுமார் 81 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் நிபுணத்துவ பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகுதியில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் அடங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டவிரோதமாக வைத்திருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத துப்பாக்கி தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாத்துவ ஹபரலகலந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்த கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதுடன் அவரது வீட்டை சோதனையிட்ட போது 9 மில்லிமீட்டர் ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வாத்துவ பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த துப்பாக்கியை மற்றொரு நபரிடமிருந்து சந்தேக நபர் கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மொரட்டுவெளி லுனாவ கடற்கரை வீதியில் லுனாவ 4 சந்தி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 21 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பதுளை பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று லுனாவ 4 சந்தியில் யூ-டர்னில் திரும்ப முற்பட்ட போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மொரட்டுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பல பகுதிகளில் வீடுகளை உடைத்து தங்க ஆபரணங்கள் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை திருடியதாக கூறப்படும் 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று படல்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த கும்பலின் பிரதான சந்தேக நபர் ஹெட்டிபொல மாவியல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் பல பகுதிகளில் ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் அப்பகுதியில் இடம்பெறும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் முன்வைத்த முன்மொழிவை அமெரிக்கா நிராகரித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஈரானின் முன்மொழிவை நிராகரித்ததாக உறுதிப்படுத்தியுள்ளார். கட்டார் மத்தியஸ்தர்களூடாக அமெரிக்காவிடம் முன்வைக்கப்பட்ட இந்த 7 நாள் செயல் திட்டத்தின் மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் முக்கியமான ஹோமஸ் நீரிணையையும் மீண்டும் திறக்க முடியும் என ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த முன்மொழிவு முன்னதாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் போதும் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் ஈரானின் இந்த முன்மொழிவை உண்மையான நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக கருதவில்லை என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இளைஞர் யுவதிகளின் வலிமை மற்றும் அர்ப்பணிப்பை புனித பாப்பரசர் 14 லியோ பாராட்டியுள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயமே கொண்டு பிரான்ஸ் சென்றுள்ள பாப்பரசர் நேற்று பாரிஸ் நகரில் நடைபெற்ற விசேட திருப்பலியில் கலந்து கொண்டார். பிரான்ஸ் விஜயத்தின் முதல் நாளில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் பாப்பரசர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். விஜயத்தின் 2வது நாளான நேற்று பாரிஸில் நடைபெற்ற விசேட திறந்தவெளி திருப்பலியில் அவர் கலந்து கொண்டார். திருப்பலிக்கு முன்னர் விசேட திறந்த வாகனத்தில் பயணித்த பாப்பரசர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த திறந்தவெளி திருப்பலியில் சுமார் 7 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருப்பலியின் போது கத்தோலிக்க திருச்சபைக்கு இளைஞர்கள் வழங்கி வரும் உற்சாகம் வலிமை மற்றும் அர்ப்பணிப்பை பாப்பரசர் பாராட்டியுள்ளார். இந்த விசேட திருப்பலி நிகழ்வில் பல அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள்
0: தெரிவிக்கின்றன.
1: இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர் தற்போது 1-1 என சமநிலையில் இருப்பதால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவது இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக அமைந்துள்ளது. முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 89 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. எனினும் லீட்ஸில் உள்ள ஹெடிங்க்ளே மைதானத்தில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 16 ஓட்டங்களால் வெற்றி பெற்று தொடரை சமநிலைக்கு கொண்டு வந்தது. முன்னதாக நடைபெற்ற 20-20 தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றிய இங்கிலாந்து அணி இவ்வாறு அவர்கள் தொடரை கைப்பற்றியிருந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றுவதற்கு மிக பலத்துடன் இந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளவுள்ளன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையிலான மாபெரும் மக்கள் பேரணி இன்று கம்பஹாவில். மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிப்பு. ஹல்பேத்தோட பகுதியில் துப்பாக்கிச் சூடு, சம்பவத்தில் இருவர் பலி. சட்டவிரோத வெளிநாட்டு சீக்கிரட்டுகளுடன் கட்டுநாயக்கவில் சீன பிரஜைகள் இருவர் கைது. ஹோமஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான ஈரானின் முன்மொழிவை நிராகரித்தது அமெரிக்கா. இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் தொடரின் தீர்க்கமான இறுதிப் போட்டி இன்று. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கும் மணித்தேள செய்தியினை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

பொன்னியின் திருவேல் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வஸ்துமிகம் நேரம் இப்போது 12:22 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள்ல விடுமுறை பொழுது ரொம்ப ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா இன்றைய தினமும் இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு மாலை 3 வரைக்கும் சொந்தங்களை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0120-7500 நீங்களும் கால் பண்ணலாம். அதே நேரம் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.

0: இனிமையானதொரு பாடலில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் இப்போது 12:28 ஆகிற இந்த நேரம் அப்படியே நாங்க வாகனேரி பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து எங்களோட கோகிலன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா. நீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். இன்று உங்களுக்கு விடுமுறை அப்படித்தானே?
1: ஓமகா, விடுமுறை என்ன, வேலைதான்.
0: வேலைதான் எப்பவுமே? அப்ப உங்களுக்கு வர்க் தானா?
1: ஓமகா.
0: சரி, எங்க வர்க் பண்றீங்க?
1: நான் பாகநேரி ஒரு தோட்டத்துல நிக்கேன்.
0: சரி சரி சரி. வேலை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா?
1: ஓமகா, நல்லா போயிட்டு இருக்கு.
0: சரி, ஓகே. கோகிலன், உங்களுக்கு வந்து எந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நடிகர் வந்து ரஜினி.
0: சூப்பர் ஸ்டாரா தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரோட வந்து எந்த நடிகை ஜோடி சேர்ந்து நடித்தா சூப்பரா இருக்கும்?
1: ஜோடி சேர்ந்து நடிச்சா மீனா.
0: மீனா, ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க கோகிலன், என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: சூப்பர் ஸ்டார் பாடல் தெரிஞ்சாதான்டா இதாண்டா அருணாச்சாண்டா,
0: அந்த பாடல் தான் பிடிக்குமா? சரி,
1: எல்லா பாடலும் பிடிக்கும். அது கொஞ்சம் மிகவும் பிடிக்கும்.
0: அது கொஞ்சம் அதிகம். சரி, ஓகே கோகிலன். அப்புறம் சொல்லுங்க, சொந்தங்கள் எல்லாம் வீட்டுல நல்லா இருக்காங்க தானே?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து மே மாதம் திருப்பத்தில் சொல்லுங்க.
1: மனைவி சவுதியில வசிங்க, அவக்காவும் மகனுக்காகவும் திரக்ஷன், அம்மா அப்பாவுக்காகவும் தங்கச்சி மாருக்காகவும் வேலை செய்யற பஸ் அத்துள்ளுக்காகவும்
0: உங்களுக்காகவும் இசை புயலின் இசையில் மே மாதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தயாராருக்கு கூலா இருந்து பாடல் கேளுங்க. சரியா?
1: ஓகே
0: ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி கோகிலன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: எல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான காதல் பாடல்கள் விசித்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியில் ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 12:39 நிமிடம். வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம் நிசாம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். என் வீட்டுல தானே?
1: ஆமா ஆமா.
0: சரி, வீட்டுல பொழுதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க.
1: பொழுதெல்லாம் போகுது. மழையோடையும் வெயிலோடையும் இன்னைக்கு சரியான வெயில், கடுமையான வெயில்.
0: சரி, மழை வந்தாலும் திட்டுறீங்க, வெயில் வந்தாலும் திட்டுறீங்க. அப்ப என்னதான் நடக்கணும் உங்களுக்கு?
1: மின்னலடிச்சு பயந்து போயிட்டேன்.
0: சரி சரி, ஓகே நிசாம். சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுல?
1: நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் வெளியில போயிருக்கிறாங்க. பயணமாட்டா இருக்கு.
0: சரி, நீங்க போகலையா?
1: நான் கொஞ்சம் தாய் பிள்ளை வீட்டுக்கு எல்லாம் போக
0: மாட்டேன்.
1: இப்படி சந்தோஷமா கலைச்சு பேசி ஜாலியா இருப்பேன்.
0: அதாவது நீங்க சொல்றீங்க என்ன அப்படின்னு சொன்னா, வசந்தத்தோடு இணைந்திருப்பீங்க எப்பவுமே. சரி சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக நிசாம்?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும்
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதாரமும் பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: கலந்தது திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 12:54. இந்த நேரம் பதயன் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். சும்மா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்தன்?
1: நானும் இறைவன் புண்ணியத்தலை இந்த ஆண்டு தாய்த புண்ணியம் நல்லா இருக்கா.
0: சரி, இன்னைக்கு வேலையா உங்களுக்கு?
1: வேலைக்கா, லீவ் இன்றைக்கு வேலைக்கா.
0: சரி, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது பேக்கரியில?
1: உண்மையான
0: விடயம் தான். சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க ஆனந்தன், அப்புறம் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா இதுவரை கேட்ட பாடல்கள்?
1: அருமையான பாட்டுக்கா, சாதாரண கேட்கக்கூடிய பாடுக்கா, நிம்மதியா இருந்து தனியா இருந்து கேட்கக்கூடிய பாடுகள்,
0: கேட்கக்கூடிய பாடல்கள்.
1: எனக்கு அந்த சலீம் படத்துலக்கா, அந்த உன்னை கண்ட நான் உதாரண பாட்டுக்காக, அருமையான இசையக்கா, அதுக்காகத்தாக்கா.
0: சரி, அந்த பாடல் வந்து நீங்க வந்து நாளைய தினம் கேட்கலாம் நிகழ்ச்சியில. சரியா?
1: அப்படியாக்கா.
0: சரி, அடுத்த ஒரு அருமையான பாடல் யாருக்காக சொல்லுங்க
1: ஆனந்தன். என்னமே திருப்பி கிடைக்கிறதா?
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதேலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சமந்தா.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்ஸ்வாச காற்றிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மதியம் ஒரு மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்டிருந்த விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து பெருந்தொகையான மதுபானங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பௌர்ணமி தினத்தில் மதுபான விற்பனை நடைபெறுவதாக போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மதுபான விற்பனையில் ஈடுபட்டிருந்த இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 5000 லிட்டர் மதுபானம் மற்றும் 2500 லிட்டர் பியர் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட மதுபானங்களும் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 104 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 19 தேதி முதல் இன்று காலை 6 மணி வரையிலான காலப்பகுதியில் குறித்த பிரதேச செயலக பிரிவுகளில் 943 குடும்பங்களைச் சேர்ந்த 3495 பேர் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையினால் 3 மரணங்கள் பதிவாகி உள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் சீரற்ற வானிலையினால் 2 வீடுகள் முழுமையாகவும் 448 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. 5 பாதுகாப்பு மையங்களில் 36 குடும்பங்களைச் சேர்ந்த 124 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமோஸ் நீரிணையை தொடர்பாக தாம் முன்வைத்துள்ள யோசனை குறித்து அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ பதிலை எதிர்பார்த்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையை வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்காக 7 நாட்களுக்குள் மீண்டும் திறப்பது தொடர்பான யோசனையை ஈரான் முன்வைத்திருந்தது. எனினும் அந்த யோசனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று நிராகரித்தார். டிரம்ப் அந்த யோசனையை நிராகரித்ததை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் கூடிய மகுடமே
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: நிமிர்ந்த நடை.

0: தற்போது 1:09 ஆகின்றது. சூப்பரான பாடல்களோடு சந்தோஷமாக திருச்சியாக வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு சொந்தங்களை நீங்களும் உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் அழைப்பில் அருள் மொழி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க அருள்மொழி, சமைச்சிட்டீங்களா? என்ன சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டுல இன்று? அருமையா சாப்பிடுங்க, சரியா?
1: நல்ல பாடல்கள், எல்லா பாடல்களும் இனிமேல்
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யார்
1: பார்த்தது அந்த பாடுதாங்க?
0: அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன், சரியா? தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம், சரியா? எங்களுடைய பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம், வாங்க.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
6: One that you want to listen to.

0: அப்போ திரைப்படத்துக்காக பெற்றுள்ள அருமையான காதல் பாடல் விஸ்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியில் ஒழித்து வந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:28. இந்த நேரம் பாணி இணைந்திருக்கிறாங்க. ஹேட்டன்ல இருந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: வெளியான
0: எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக?
1: சரி அக்கா, இந்த இருக்கார் தம்பி
0: அனைவருக்காகவும் அடுத்து கருணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. வாணி ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: 1:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: வசந்த மெஃபம் நிரூபிப்போது 1:40 இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் ஃபரீதா அளிப்பில். வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறமா.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா? இப்பதான் சமைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் அப்படியா? சரி சரி, ஓகே ஃபரீதா. அப்புறம் பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கா?
2: நல்ல பாடல், அருமையான பாடல்.
0: சரி, வீட்டுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா? யாருமே வரல, அதனாலதான் லேட்டா சமைக்கிறீங்க. சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக ஃபரீதா? அனைவருக்கும் பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சமந்தா.
1: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோ

0: அனுசரணை வழங்குவது நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தமது மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏனையோரின் மனித உரிமைகளை மீறாத சமூகத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் ஆலோசகர்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விருது வழங்கும் நிகழ்வில் பல்வேறு விசேட விருதுகள் வழங்கப்பட்டன. 2024 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் சுற்றுலா மற்றும் பயண அபிவிருத்தி குறியீட்டில் அதிக முன்னேற்றத்தை பதிவு செய்த உலகின் 10 நாடுகளுக்குள் இலங்கை இடம்பெற்றுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்த விசேட வேலைத்திட்டங்களின் காரணமாக இந்த முன்னேற்றத்தை அடைய முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான சுற்றுலா மற்றும் பயண அபிவிருத்தி குறியீட்டின்படி இலங்கை 10வது இடத்தை பெற்றுள்ளது. அந்த அறிக்கையின்படி 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் இலங்கையின் சுற்றுலா மற்றும் பயண அபிவிருத்தி குறியீடு 4.3 புள்ளிகளால் அதிகரித்துள்ளது. குறுகிய காலத்தில் சுற்றுலா மற்றும் பயணத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்த நாடுகளில் மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளும் இடம்பெற்றுள்ளன.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 92.41 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. அதேவேளை பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 104.30 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையும் இன்றைய தினம் வீழ்ச்சியடைந்து 3.196 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று

0: பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் உங்கள் சிந்தும் வஸ்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சி வாயிலாக. இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. பாராட்டு.
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரி லைஃப் எல்லாம் எப்படி போகுது? எல்லா பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை அருமையான பாடல் சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? தொடர்ந்து பக்கமாகவும் வாங்க.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
6: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

பெண் வந்தாய் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. வசதியின் சுவாச காற்றி நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:30. இந்த நேரம் எங்களோடு வந்து அழைப்பின் மூலமாகவும் பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்திருக்கிற சொந்தங்களை எடுத்துக் கொள்ளலாம். திபிகா சைலந்து ஸ்டீவன் இருந்திருக்கிறார். வளமை போலவே ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல எங்களோட வந்து நிஷா இணைந்திருக்கிறாங்க. அகரவத்தியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய பொழுதும் நிகழ்ச்சியில எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவரை கேட்ட பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கரப்பத்தனிலிருந்து எங்களோடு வந்து நியாஸ் இணைந்திருந்தாரு. உறவுகளுக்காகவும் தன்னுடைய அன்பு மனைவிக்காகவும் ஒரு அருமையான பாடல் அடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, தெய்வலையிலிருந்து பாபு இணைந்திருக்கிறார். அவரும் இணைந்து கொண்டு உறவுகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி, தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதா அவருக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருந்தார். நிக்கவரட்டியிலிருந்து எங்களோடு வந்து ஆகாஷ் இணைந்திருந்தாரு. சொந்தங்களுக்காக பாடல் விருப்பி கேட்டு, யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களோடு வந்து வேணன் இணைந்திருந்தாரு. அவரும் தன்னுடைய உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு குடும்பத்து தமிழ்நாடு தோட்டம் மார்முகம் ரமேஷ் இணைந்து கொண்டு அன்பு மனைவி பார்வதி மற்றும் நிஷாந்தனுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தொண்டிமானாரிலிருந்து சுதன் இணைந்திருந்தாரு. உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து பெரியண்ணா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: வான்மதி திரைப்பட பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் இன்சுவாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிற இந்த நேரம் ஏழாலை பக்கம் போயிட்டு வரலாம். சிவபாலன் இணைந்திருக்கிறார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க? ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இருந்து கூலா பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? சரி,
2: அனைவரும்
0: சரி, ஸ்பெஷலா சரி, அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. இந்த பாடல் கேளுங்க, பிடிக்கும். சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சிவபாலன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கா.

0: வருஷம் 102.2 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை சமந்தா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்காரபிக்கும் ஜீன்ஸ் திரைப்பட பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து விடுத்திருக்கலாம் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நன்றி ருபீனா. நிறம் மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் மின்சார கட்டணத்தை எப்போது குறைக்க முடியும் என்பதை தற்போது குறிப்பிட்ட காலவரையறையுடன் தெரிவிக்க முடியாது என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். சூரிய சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களையும் மின்கள சேமிப்பு திட்டங்களையும் அதிகரித்து மின்சார உற்பத்தி செலவை குறைப்பதே அரசாங்கத்தின் திட்டம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின்சார உற்பத்தி செலவு தொடர்பான கணிப்பீடுகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு உற்பத்தி செலவு குறையும் நிலையில் அதற்கேற்ப மின்சார கட்டண கணக்கீடுகளிலும் மாற்றம் ஏற்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மொத்த பெறுமதி சுமார் 150 கோடி ரூபாய் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை வடக்கின் மாதகல் குசுமந்துறை கடற்கரை பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 81 கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதில் சுமார் 35 கிலோ ஹெரோயினும் 45 கிலோ ஐஸ் போதைப்பொருளும் அடங்குவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய வரலாற்றில் வடக்கு பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாகிஸ்தானில் போலீஸ் சோதனை சாவடியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். வடமேற்கு பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியொன்றை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் சுமார் 30 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் போலீஸ் சுங்கம் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் போலீஸ் அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் மற்றும் 2 பொதுமக்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் தலிபான் என அழைக்கப்படும் தடை செய்யப்பட்ட ஆயுதக்குழு மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
5: மக்கள் சூடிய
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 3 மணித்தியாலம் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்குமிசை நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு, இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக இணைந்திருக்காங்க வசந்தகுமார். வணக்கம் வசந்தகுமார்.
1: அன்பான மாலை நேரம் வணக்கம்.
0: அன்பான மாலை பொழுது வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வசந்தகுமார். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பகல் சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா?
1: இன்னைக்கு விடுமுறை நாள், வீட்டுல தனிக்கிறேன்.
0: வீட்டுலதான் இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு இடைக்கால பாடல்கள்லாம் பிடிக்குமா வசந்தகுமார்?
1: இடைக்கால பாடல்கள் தானே எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
0: அப்படியா?
1: நிகழ்ச்சியோடு நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக. இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து.

0: 2.6 102.8 பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 28ஆம் தேதி தர்மராஜ கல்லூரி கண்டி. டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு

தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்ததேன் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மீனகை. வணக்கம் மீனகை. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மீனகை? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க மீனகை, பண்டாரவளை சைடு எல்லாம் என்ன சொல்லுது? வெயில், வெயிலோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரியா, வள்ளி வள்ளி என வந்தான் வடி வேலல் தான். பிடித்த பாடலா உங்களுக்கு? தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா, சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி.

0: அரசுக்கு நம்பிக்கைக்குரிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான மாலைநேர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மும்தாஜ். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சமையல்லாம் முடிஞ்சா? சாப்பிட்டு முடிஞ்சா?
1: இப்போ கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டேன். நீங்க?
0: இப்பதான் சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்.
1: சந்தோஷம்.
0: சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மும்தாஜ்?
1: நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: செம்பருத்தி படத்துல பட்டு பூவே மெட்டு பாடு.
0: ஒரே பிரசாந்த் சாங் மட்டும்தான் கேக்குறீங்க
1: என்ன? ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? பிரசாந்த் பாடல் மட்டும் ரொம்ப பிடிக்கும். சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும்,
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பரமானந்தன் பசீகரன் கிளவிட்ட பிரிவகட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், இன்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தொண்டை மன்னார் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க. வணக்கம் சகோதரி என்று ரெஜினோல்ட் நாவட்காடில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி. தமோதர கோகுல்லாதித்ய குடும்பத்தினரில் குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தெய்வ வாக்கு திரைப்படத்தில் இருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அடித்தேன், அந்த பாடலை எனக்கு முடிந்தால் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நீசா மாவனல்லையிலிருந்து குட் ஈவினிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. செம்பருத்தி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோ அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க முஸ்தகியின். வணக்கம். வணக்கம் முஸ்தகீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: மேடம் நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முஸ்தகீன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: தற்போது வீட்டோடு வசந்தத்தோடு இனிக்கும் இசையோடு இணைந்தவாறு இருக்கின்றேன். தற்போது நம்முடைய வசந்த இடைக்கடை மேடம் கல் தார்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: அப்படியா
1: மேடம்? இடைக்கடை லைன் கிளியர் இல்லாம இருக்கின்றது, இடைக்கடை வந்து இருக்கிறது.
0: சரி சரி சரி முஸ்தகீன், அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நிச்சயமா பாடல் பிடிச்ச மாட்டான மேடம், ஒரு நேரம் கை பண்ணி கிடைச்சு.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைத்து வசந்த உறவுகளுக்கும், எனது பாலமணி அனைத்து நண்பர்களுக்கும், எனது மனைவி பிள்ளைகளுக்கும், எனது பேர பிள்ளைகளான உமர் உஸ்மான் யூசுப் ஆகியோரை நினைத்துக் கொண்டு, கல்முனை எதிர்த்தான் அம்மாந்தோட்டை மருசு கூட்டுக்கோவி விஜயா ஆகியோரை நினைத்துக் கொண்டு கேட்போமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நிகழும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கிண்ணியா நடுதீவு இறங்குதுறை பகுதியில் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட வீதியை அபிவிருத்தி செய்யும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மீனவ மக்களின் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இவ்வேலை திட்டத்திற்காக 25 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடற்றொழில், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நிதியுதவியுடன் கிழக்கு மாகாண கடற்றொழில் பிரிவினூடாக இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள், மன்னார், முல்லைத்தீவு, புலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த அவசர அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுத்து பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து வெள்ள நீர்மட்டம் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பாங்காக் நகரம் தொடர்ந்தும் பேரிடர் எச்சரிக்கை நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களை அவசரமாக சேகரித்து வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் பாங்காக் நகரத்தில் 300 மில்லிமீட்டருக்கும் அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் பல பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 4200க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த

0: முன் பாட்டு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள் 6 மணி வரைக்கும். அதே நேரம் தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-7750-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க ஜி சுதாஸ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சொல்லுவோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வீட்லதான் இன்னைக்கு.
0: வீட்லதான் இருக்கிறீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: மற்றும் வசந்த சொந்தங்கள் எல்லாருக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்திற்காக மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல் கேட்டு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க கிருஷ்ண பக்தன். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, பாடல் பிடித்த பாடலா உங்களுக்கு? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே?
1: நல்லா இருக்கேன்.
0: வேலையா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா?
1: வேலை.
0: சரி, இன்னைக்கு வேலையா?
1: இன்னைக்கும்
0: வேலை, வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா கிருஷ்ண பக்தன்? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மாலா பெனட், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஹட்டன்ல இருந்து. அதே நேரம் வணக்கம் ஆனந்தி சகோதரி தம்புள்ளையில இருந்து சுப்பையா ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்னத்தம்பி, சின்னையா, மகாதேவன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஊருக்கோட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. உதயா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள் ஆனந்தி அக்கா, இணையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் அனைத்து மறுமை வாழ்த்துக்கள் என்று அரண் தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய் மற்றும் அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துசியந்தினி லிதோர்ஷான் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வட்டுக்கொடையில் அறந்து விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை பொழுது வணக்கம் சகோதரி, உடுப்பிட்டி கண்ணா நிகழ்ச்சியோடு என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொண்டால் முடிந்தால் எனக்கும் ஒரு பாடல், பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக நிக்கட்டுமா போகட்டுமா பாடலை தாருங்கள் என்று வேறுவளை ஸ்மார்ட் மாவத்தையைச் சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அதே நேரம் பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்து குட் ஈவினிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். 102.6 மெட்டாளி வரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நேரம் தற்போது 4 கடந்து 35 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கரண். வணக்கம் கரண்.
1: அன்பான மாலை நேர வணக்கம் அன்பு சகோதரி.
0: அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: உங்களுடைய தேனான பாடல்களை கேட்டு மயக்கத்தில்.
0: அடடா, மயக்கத்தில் இருக்கிறீங்களா?
1: தேன்தானே, இனிக்கும் இசைதானே.
0: அதுதானே. சரி, அப்புறம்
1: அப்படித்தான் இருக்கு பாடல்கள் எல்லாம், அந்த மாதிரி இருக்குது.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இடைக்கால பாடல்கள் என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும்.
1: எல்லா பாடலும் நீங்க போட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பாடலும் யாரும் மறக்க முடியாத பாடல்.
0: சரி, ரொம்ப நன்றி ஐயா. சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
1: ஓ, எல்லாரும் பாட்டு கேட்கிறாங்க, வேலைகள் செய்யறாங்க, ஆனால் பாடல் தான் காதலே ஒலிக்கும்.
0: சரி சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அன்பு சகோதரி, உங்களுக்காக முதலாவதாக நான் வந்து வசந்தத்தின் தோழன் அன்பு கிருபாகரன் அவர்களுக்கும், புவனேஷ் அவர்களுக்கும், மற்றும் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும், என்னுடைய அன்பு மருமகனும் இப்ப என்னோட வேலை செய்து கொண்டிருக்கிறார் தயானந்தன், அவருடைய மனைவி பகீரதி என்னுடைய மகள், காயத்ரி, கௌதமி, கம்சிகன், வாசுகி, மற்றும் என்ன அன்பு மனைவி கலாவுக்காகவும், இந்நேரம் வசந்த இந்த வசந்தத்தின் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு இந்த ரசிகர்கள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடலை தருமாறு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்கு
1: மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி. அதே நேரம்

வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கமானது அக்கா, அனைத்து பாடல்களும் இனிமையாக உள்ளது, வாழ்த்துக்கள். மிஸ்மிதா மற்றும் சரண்யா, அனீஃபா மற்றும் யோகராணி, விஜயா, ரமேஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணியகலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பொகவந்தலாவ கெம்பியன் எஸ்டேட்டிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கார்மேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு, குடும்ப உறவுகள் கமலவேணி மற்றும் ரில்ரூக்சன், ஜஸ்வீனா, கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி, மத்துக்கம கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா, நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பு மனைவி விமலாதேவி மற்றும் மகன்மார்களான பிரசாந்த், அபிஷான், மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. இளையராஜா அவர்களின் இசையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திற்காக கே.ஜி. சுதாஸ் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தா. ஒலிக்கும் பாடல் இது மெர்சல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: 6.2 அலைவரிசைகளில் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அருள் சந்திரா. வணக்கம்.
1: வணக்கம் கல்முனை நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, உங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: இனிக்கும் இசைதான்.
0: அப்படியா? சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அருள் சந்திரா?
1: ஆமா, இனிக்கும் இனிக்கும் இசையோடு இந்த டீயில கொஞ்சம் சீனியும் அதிகம் போட்டுவிட்டேன், அதுவும் இனிக்கின்றது.
0: அடடா, அப்படியா? சரி சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: வீட்டில் இருக்கின்றார்கள். நான் வேலைக்கு வந்துவிட்டேன்.
0: வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: கல்முனை சரிமாபுரத்தில் இருக்கின்ற எங்களது சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகடி மற்றும் அதே போல சவுண்ட் இயக்குனர் வினோ மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், பாண்டிருப்பு கமலன், தவராஜா, தேவமணி டீச்சர், இந்து, ராசானந்தம், புட்டுக்கடை புகாரி அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நானூற்றி 420 லட்சம் ரூபாய் செலவில் முரண் தொடுவ கவட்டையாகுட திக்வெல்ல வீதியை காங்கிரீட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. களுத்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முரண்தொடுவ திக்வெல்ல வீதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் காங்கிரீட் இட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. பொல்கொட கங்கை ஆன்மீத பகுதியில் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள சுற்றுலா வளையத்திற்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதுடன் பிரதேச மீனவ மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கிலும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அரசு சேவையின் மனிதவள முகாமைத்துவத்தை நவீனமயப்படுத்தி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக முறைப்படுத்த வேலை திட்டமாக கவ் எச்ஆர் முறைமை உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன தலைமையில் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களின் தகவல்கள், சேவை முகாமைத்துவம் மற்றும் மனிதவள நிர்வாக நடவடிக்கைகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக முறைப்படுத்துவதே இதன் நோக்கம் என பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. பாரம்பரிய காகித அடிப்படையிலான முறைகளினால் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் செயற்திறன் குறைபாடுகளை குறைத்து அரசு ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு, நிரந்தர நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயிற்சி, முறைப்பாடுகளை நிர்வகித்தல், செயல்திறன் மதிப்பீடு மற்றும் ஓய்வு பெறுதல் உள்ளிட்ட முழுமையான மனிதவள செயற்பாடுகளையும் ஒரே மத்திய டிஜிட்டல் முறைமையின் கீழ் கொண்டு வருவது இதன் நோக்கமாகும்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: வடகிழக்கு அமெரிக்காவை பாதித்துள்ள நோர் ஈஸ்டர் புயல் காரணமாக நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புயலுடன் கூடிய கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்சார தடைகள் ஏற்படக்கூடும் என அமெரிக்க வானிலை பிரிவு எச்சரித்துள்ளது. இந்த புயலால் சுமார் 1 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்கள் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு புயல் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பலத்த காற்று, கடல் மட்டம் உயர்வு மற்றும் கனமழை ஏற்படக்கூடும் என வானிலை பிரிவு எச்சரித்துள்ளது. புயல் காரணமாக இதுவரை 400க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் நமது மனுத்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. நமது பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சுசீலா பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படி இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 2 775 0013 அப்படியும் இல்லை என்றால் 0112 2 775 0113 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லுது மலையா? அடடா, கடுவலையில இருக்கீங்களா? வேலையா இல்லட்டி? அப்படியா?
1: நன்றி,
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி, நன்றி. ஒலிக்கும் பாடல் இது சாமுண்டி திரைப்படத்திற்காக.

0: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டின் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அவாரம் பூ திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்ந்திருக்கிறது பாடல். நேரம் தற்போது 5:23 ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அழைப்பினூடாக இணைந்திருக்காங்க எட்டியாந்தோட்டையிலிருந்து ஜீவா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜீவா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: முடிஞ்சா
0: எனக்கும் சேர்த்து ஒரு டீ போடுறீங்களா? சரி சரி. அப்புறம் ஜீவா சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கும்.
0: சரி சொல்லுங்க, யாருக்கு?
1: தம்பி தனதோட 13வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு.
0: யாரெல்லாம் வாழ்த்துறீங்க?
1: குடும்பத்துல இருக்க எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துறோம் அவரு.
0: சரி, வசந்தம் எஃப்எம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: பேர் வந்து சுபிக்ஷான்.
0: சுபிக்ஷான். சரி, அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா?
1: சரிங்கக்கா, அதுக்காக ஒரு நல்ல பாட்டு ஒன்று தாங்கக்கா.
0: சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அன்பான மாலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று வெள்ளவத்தையில் இருந்த நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஸ்போனிலிருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. பூனாகலையிலிருந்து ஜெய்சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆய் சகோதரி அன்பான மாலை நேர வணக்கம். மணி விஜயா மற்றும் மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. முருகேஷ் தியகல வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சிஸ்டர் அன்பான வணக்கம், எப்படி சுகம்? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி ஞானசுந்தரி, மகன் ஜனனன் மற்றும் மகள் அனுஷா ரெஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. கொழும்பு 10 தெய்வ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க வடிவேல், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான வணக்கம். நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் இனிக்கும் இசையில் ஒரு அழகான பாடல் வருகிறது. தேவாவின் இசையில் மகாபிரபு திரைப்படத்திற்காக.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடற்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 9 79 76 38. நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகள் என்னோட அகமனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க உமாச்சந்திரன். வணக்கம். மாலை நேர வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அக்கறிப்பற்று பவுடேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, வணக்கம். மயம் வாசு மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எனக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் காமராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க நாவலப்பட்டியிலிருந்து. வணக்கம் சிஸ்டர்.

நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சீனன் கோட்டையிலிருந்து முகமட் ரீம்சான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரிஸ்வான் ஹெலந்து கூட பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்த் குடும்பம், கீர்த்தன் தீபா குடும்பம் மற்றும் சாந்தன் குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

சென்னையின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தா. ஒளிக்கும் பாடல் இது. சீமராஜா திரைப்படத்திற்காக டிமானின் இசையில்.

0: பாதம் 102.6 அலை வரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க தங்க சுந்தரம். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலையில இருந்து கோவா போக போறேன்.
0: அப்படியா? சரி சரி.
1: பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரத்தோட்டையிலிருந்து கதிர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ரோஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, அன்பான மாலை நேர வணக்கம். லெவன்கள்ள தோட்டத்திலிருந்து நிமல்குமார் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு புலிலேஷன் மற்றும் இலக்கியா, சிவன்யா, பிரயலகன், நிலானி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. கொழும்பு 14 நந்தினி என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நூர்ஜஹான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொட்டகலையிலிருந்து சந்தானம் மகள் நர்மிஷாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, அன்பானு மாலை நேர வணக்கம் என்று காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

ஒழிக்கும் பாடலோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து மாலை நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். செய்திகளை தொடர்ந்து வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேரம் மாலை 6 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். மழையுடன் கூடிய வானிலை, வெள்ள அபாயமும் தொடர்கிறது. லீசிங் வாகனங்களை பெறுவது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல். பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கூர்மையான ஆயுதங்களுடன் யாழ்ப்பாணத்தில் 9 பேர் கைது. 2032 ஆண்டுக்குள் கண்ணுவெடிகளற்ற நாடாக இலங்கையை மாற்றும் இலக்கு. அமெரிக்க குண்டுவீச்சு வானூர்திகள் இயங்கும் பகுதியில் அசம்பாவிதம், மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இலங்கை இங்கிலாந்து அணிக்கு இடையிலான இறுதிப் போட்டி இன்று.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். மேல்மாகாணம் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெய்ய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிங்க் மற்றும் நெல்வள ஆறுகளை அண்டிய பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் அபாயம் தொடர்ந்தும் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடா பகுதி நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி படிப்படியாக வலுவிழந்து வருவதால் மழையின் தீவிரம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக சில ஆறுகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. கெங்கங்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தவளம, நாகோட, வத்தேகம மற்றும் வெளிவிட்டிய திவித்தூர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கெங்கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. இதனிடையே நெலுவ, தவளம மற்றும் ஹெனிதும பகுதிகளில் நிலவிய வெள்ள நிலைமை படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்வள ஆற்று பள்ளத்தாக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளும் தொடர்ந்தும் அமலில் உள்ளதுடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்ட வெளியேற்றம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளது. மௌசாங்காலி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதன் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள கெனியன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், லட்சோபான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெய்ய திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும். மேலும் காலியில் இருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துபில் வரையான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை 15 மாவட்டங்களில் உள்ள 104 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 19 திகதி முதல் இன்று 27 திகதி காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 943 குடும்பங்களைச் சேர்ந்த 3495 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இக்காலப்பகுதியில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலையால் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 448 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. தற்போது 36 குடும்பங்களைச் சேர்ந்த 124 பேர் 5 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழையால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கண்டி மாவட்டம் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் மாத்திரம் 782 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ரத்தினபுரியில் 688 பேரும், கம்பஹாவில் 473 பேரும், மாத்தறையில் 383 பேரும், புத்தளத்தில் 310 பேரும், கேகாலையில் 224 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிங் மற்றும் நெல்வள ஆகிய ஆற்று படுகைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணி நேரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகனங்கள் உள்ளிட்ட குத்தகை அடிப்படையிலான நிதி வசதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட உபகரணங்களை மீளப்பெறுவது தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை மீளப்பெறும் நடவடிக்கையின் போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால் அவற்றை வலுக்கட்டாயமாக மீளப்பெற முடியாது எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. லீசிங் மற்றும் நிதி நிறுவனங்களினால் வாகனங்களை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. குத்தகை வழங்குனர் அல்லது அவரால் அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதிநிதி முன்கூட்டியே அறிவித்தால் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் செயல்படுவார்கள். எனினும் வாகனங்கள் அல்லது உபகரணங்களை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கையில் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக தலையிட மாட்டார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் அல்லது உபகரணத்தை மீளப்பெறுவது அதனை பயன்படுத்துபவர் அல்லது கொள்வனவு செய்தவரின் எதிர்ப்பு இல்லாத சந்தர்ப்பங்களில் மாத்திரமே சாத்தியமாகும். எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் குத்தகை வழங்குனர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த நடைமுறைகள் தொடர்பில் லீசிங் மற்றும் கடன் தவணை செலுத்துவோர் சங்கம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. 2032 ஆண்டுக்குள் இலங்கையை கண்ணிவெடிகளற்ற நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி நாடு படிப்படியாக முன்னேறி வருகிறது. இதுவரை 232 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் புதைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் மற்றும் வெடிப்பொருட்களை அகற்ற முடிந்துள்ளமை மிகப்பெரிய சாதனையாகும். மனிதாபிமான நடவடிக்கைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் புதைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்படி 2002 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 207 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கண்ணுவெடிகள் மற்றும் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் 25 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் கண்ணுவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. 2002 ஆண்டு கண்ணுவெடிகள் காரணமாக 252 விபத்துகள் பதிவாகியிருந்த நிலையில் 2025 ஆண்டளவில் அந்த எண்ணிக்கையை 2 குறைக்க முடிந்துள்ளது. கண்ணுவெடிகளற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டதன் காரணமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தமது சொந்த பகுதிகளில் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேசிய கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம், ராணுவம், சர்வதேச அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஆபத்தான பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுவரை 232 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் 2032 ஆண்டுக்குள் இலங்கையை முழுமையாக கண்ணிவெடிகளற்ற நாடாக மாற்றுவதே இலக்காகும். வடக்கு கடற்கரை பகுதியில் அண்மைக்கால வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகுதி யாழ்ப்பாணம் மாதகள் குசுமந்துறை கடற்கரை பகுதியில் இன்று கண்டெடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அக்குரேகோட ராணுவ தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் தொகுதியின் பெறுமதி சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் 35 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 45 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் அடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் கடற்படை மற்றும் போலீசாரினால் 1 கிலோகிராம் பொதிகள் கைப்பற்றப்பட்டிருந்த போதிலும் வடக்கு கடற்கரை பகுதியில் 5 கிலோகிராம் கொண்ட பொதிகளாக போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போதைப்பொருள் தொகுதி வடக்கின் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கைகளுக்கு சென்றிருந்தால் பெரும் பேரழிவு ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் வடக்கு என்றோ தெற்கு என்றோ பாகுபாடின்றி இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக கருதி தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கம ஹெல்ப தோட்ட பகுதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வத்தேகம பதி நீதவான் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காலி குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவரும் ஆணொருவரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த மற்றொரு பெண் தற்போது கலாப்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த மூவரை இலக்கு வைத்து காரில் வந்த நால்வர் அடங்கிய குழுவினற்றி 56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக பொருளாதார மன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டுக்கமைய 2024 முதல் 2026 வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலா வளர்ச்சியில் அதிக முன்னேற்றத்தை காட்டிய உலகின் முன்னணி 10 நாடுகளுக்குள் இலங்கை இணைந்துள்ளது. குறித்த குறியீட்டின்படி இலங்கை 10வது இடத்தை பெற்றுள்ளதுடன் 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் இலங்கையின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டு புள்ளிகள் 4.33 வீதத்தினால் வளர்ச்சியடைந்துள்ளன. பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த பெண் ஒருவர் உள்ளிட்ட 9 பேர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் குழுவொன்று யாழ்ப்பாணம் நகருக்கருகில் கார் ஒன்றிலும் 2 மோட்டார் சைக்கிள்களிலும் பயணித்த குறித்த குழுவினரை சோதனையிட்டுள்ளது. இதன்போது காருக்குள் இருந்து பல கூர்மையான ஆயுதங்களும் 9 லட்சம் ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் சந்தேக நபர்கள் மற்றும் சந்தேக நபரான பெண்ணையும் கைது செய்ததுடன் அவர்கள் பயணித்த கார் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் பொறுப்பில் எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: பிரித்தானியாவின் குளோஸ்டர் சைரில் அமெரிக்க வானூர்திப்படை பயன்படுத்தும் முக்கிய வானூர்திப்படை தளத்துக்கு அருகில் இடம்பெற்ற அசாதாரண சம்பவம் ஒன்றை அடுத்து வெடிபொருள் குற்றச்சாட்டுகளின் கீழ் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் முக்கிய பாதுகாப்பு சம்பவம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வெல்ஃபோர்ட் பகுதியுள்ள பல வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க வானூர்தி படையின் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் படையினரால் பயன்படுத்தப்படும் ஃபோர்ட் அரச வானூர்தி படை தளத்துக்கு அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக அமெரிக்க B-1 குண்டுவீச்சு வானூர்திகள் இந்த தளத்திலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோமஸ் தொடர்பாக ஈரான் முன்வைத்த முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிராகரித்துள்ள போதிலும் தாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் குறித்த முன்மொழிவு தொடர்பில் அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ பதிலை எதிர்பார்த்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமஸ் நீரிணையை வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்காக 7 நாட்களுக்குள் மீண்டும் திறப்பது தொடர்பான முன்மொழிவை ஈரான் முன்வைத்திருந்தது. கடற்படை முற்றுகை நீக்கப்பட்டு ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தளர்த்தப்பட்டால் 7 நாட்களுக்குள் ஹோமஸ் நிர்ணயை மீண்டும் திறக்க இணங்குவதாக ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் இந்த முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிராகரித்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: சுற்றுலா இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 3வது இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது. லண்டன் ஓபல் மைதானத்தில் மாலை 3 மணிக்கு ஆரம்பமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் ஆரம்பமான போட்டியில் இங்கிலாந்து அணி 37 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 231 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரு அணிகளும் ஏற்கனவே தலா ஒவ்வொரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் தீர்மானமிக்க போட்டியாக அமையவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மழையுடன் கூடிய வானிலை, வெள்ள அபாயமும் தொடர்கிறது. லேசிங் வாகனங்களை பெறுவது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல். பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கூர்மையான ஆயுதங்களுடன் யாழ்ப்பாணத்தில் 9 பேர் கைது. 2032 ஆண்டுக்குள் கண்ணுவெடிகளற்ற நாடாக இலங்கையை மாற்றும் இலக்கு. அமெரிக்க குண்டுவீச்சு வானூர்திகள் இயங்கும் பகுதியில் அசம்பாவிதம், மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இலங்கை இங்கிலாந்து அணிக்கிடையிலான இறுதி ஒருநாள் போட்டி இன்று. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு

0: செய்திகள் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. இது மக்கள் சூடிய
1: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்று தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதற்கு ஒடிப்பதி சுற்றிலுப்பு வாரமான 3122 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாகையே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 22, 37, 64 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக ஏ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 22, 37, 64 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 45,51,240 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பொதியாக ரூபாய் 831,00,000. நேர்கள் அடுத்த சுற்றிலுப்புக்காக இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சுற்றிலுப்பு வாரமான 5,008 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மேஷம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 12, 14, 52 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேசம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 12, 14, 52 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 10,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 30,00,000. சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,70,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு பதியாக ரூபாய் 32,00,000. சீட்டளிப்புக்காக அடுத்து ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுப்பபோல் சீட்டளிப்பு வாரமான 3,296 சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 10, 32, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 10, 32, 39 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,94,200 ரூபாய். நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 805,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா. சுற்றிலுப்பு வாரமான 5,457 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 36, 45 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 36, 45 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 535,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 44,57,680 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 536,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா. சுற்றிலுப்பு வாரமான 2,472 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 16 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 23, 44. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 5, 12, 23, 44 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 20,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,75,680 ரூபாய். அடுத்த கப்ருகா சுபர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,730,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுப்ரிதன சம்பத. சுற்றிலுப்பு வாரமான 1,030 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 5, 3, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 5, 3, 7. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 311,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 23,53,980 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 311,00,000. அடுத்த சிறிலுப்புக்காக கபில நிற சுபிரிதன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத. சுற்றிலுப்பு வாரமான 504 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 5, 3, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 5, 3, 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 18 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 41,87,320 ரூபாய். அடுத்த சுற்றிலுப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத லொத்தர்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து சசரி. சுற்றிலுப்பு வாரமான 1,126 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். அடுத்து சசரி. சுற்றிலுப்பு வாரமான 1,126 சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 19, 23, 47 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 19, 23,47 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 26,48,680 ரூபாய். அடுத்த சிற்றிலிப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்று தினம் சிற்றிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
0: சொந்தம் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். நேரம் 6 மணி கடந்து 28 நிமிடமாய் கொண்டு தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பர் ஹிட்டான பாடலாம் கேட்க போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-001 அதே போல 0312-7775-111 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் 0706-0407-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0706-0407-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமேகமுடைய உத்தியோகபூர்வமான மூக்கநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். விடுமுறை நாள் என்றாலே சண்டே அப்படின்னு சொன்னாலே சும்மா கிடையாது இல்லையா? சண்டே அப்படின்னு சொன்னாலே விடுமுறை கொண்டாட்டத்தில் ஒரு கொண்டாட்டம் தான் இருப்போம். இன்றைய நாள் நம்மளோட பேசுறதுக்காக முதல் நேராக பேர்வலை சீனன் கோட்டிலிருந்து ரீந்தாஸ் வணக்கம்.
2: வாழ்த்துக்கள் சிவானி.
0: எடுத்த உடனே நாங்க வணக்கம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க வாழ்த்துக்களோட தான் ஆரம்பிப்போம் இல்லையா?
2: வாழ்த்துக்களும் உண்டு வணக்கம் உண்டு தானே?
0: அப்படியா? ரைட், ஓகே. ரீந்தாஸ் எப்படி இருக்கீங்க? ரீந்தாஸ் முதல் தடவையா பேசும் போது இருக்கிற அந்த சுகமே தானே இல்லையா? சரி, ஓகே. ஊரு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? காற்ற மழையா பெய்யல பெய்யலாம்?
2: ஊரு பக்கம் எல்லாம் நல்லதுதான்.
0: முதல் தடவையா
2: பேசிருக்கீங்க,
0: நீங்க தானங்க முதல் தடவையா கால் எடுத்திருக்கீங்க.
2: அனுப்பி வைக்கிறேனே,
0: நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். சரியா? ஓகே, சொல்லுங்க. கட்டாயமா
2: அனுப்பி வைக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யார் யார் இணைந்து பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: பேருவல நசார், சமத் மாவத்தே, சப்ராஸ், அக்மல், அஜ்மல், பாரி, அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்க விரும்புகிறேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு.
2: நன்றி.
0: இதே போன்ற உறவுகளை நீங்கள் 9 மணி வரைக்கும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் வெளிந்துக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்க போறீங்க. இப்ப நாங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மட்டும் நிகழ்ச்சி உழைந்திருக்கலாம்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரு மாலை 6 மணி கடந்து 36 நிமிடம்.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
2: பறக்குதா?
3: பொருளாதாரமா பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: வெள்ளி திரைப்படத்துக்காக அட்டகாசமான பாடல் அப்படியே கேட்டு நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமாலை 6 மணி கடந்து 42 நிமிடமாக இந்த விளையாளிகள் ஒரு சொந்தம் யாழ்ப்பாணத்திலிருந்து லோஷா. வணக்கம்.
1: வணக்கம் திவானி அக்கா.
0: வணக்கம் வணக்கம் லோஷா. எப்படி இருக்கீங்க லோஷா?
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நீங்க? சந்தோஷமா இருக்கிறேன் லோஷா. லோஷா வந்து எப்படா 6 மணி ஆகும், எப்படா நியூஸ் எல்லாம் முடியும், எப்படா ரொட்டி எல்லாம் முடியும், எப்படா அங்க பேசும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருக்கேன். அப்படியா? ரைட், ஓகே. அப்ப நீங்க சொல்லுங்க லோஷா, உங்களுக்கு இப்ப வந்து கடவுள் வந்து நேரடியா வரார், சரியா? உங்களுக்கு ஒரு வரம் தாரேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன வரம் கேப்பீங்க?
1: அப்படியா?
0: காலையில இருந்து நீங்க என்ன செய்தீங்க வீட்டுல? சும்மா தாக்கா வெட்டியா அப்படியே சுத்திட்டு இருந்தேன். அப்படியா? என்ன உண்மையெல்லாம் அப்படி பார்த்த மாதிரி சொல்றீங்க. அப்படியா? அன்பான மாலை பொழுது வணக்கங்களோட கட்டுக்கலையிலிருந்து சந்திரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களும் ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கதா சொல்லிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ரூபன். அன்பான மாலை பொழுது வணக்கம் சகோதரி நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. பாடல்களும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சரண்யா, மிஸ்மிதா, ஷிபா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தர்ணியிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு யாவருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் பாரி திரைப்படத்துக்காக.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்த மகமின் இன்ட்ரெஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தா. அளிக்கும் பாடல் தங்க மகன் திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மனைவி கவிதா, மகள் துளசி மற்றும் யுவதர்ஷினி மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியிலிருந்து கஜேந்திர நிகழ்ச்சி கேட்டு இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு பூனாகிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. தம்போல இருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டு ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்ன தம்பி சின்னையா, மகாதேவன், வீரையா, திருச்செல்வம் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடவிருந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கம் சிவானி அக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு கரவிலபடியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான இரவு பொழுது வணக்கங்கோடு கடவுளிருந்து மனு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. பகவந்தலா வந்து ரீகா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிண்ணியா மஃபூர் மகந்த நசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவிலேயே கவிஷ் நிகழ்ச்சியோடு நின்று கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கரவலின் அந்த ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் தனு நிகழ்ச்சி கேட்டு ஸ்டார் ஹோட்டல் இருந்து குளியாப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதா சொல்லியிருக்காங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் ஜில்லா திரைப்படத்துக்காக.

0: திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சங்கர் மகாதேவன் குரல் அமைந்து ஒரு சுப்ரான பாடலோட இரண்டாவது மனத்தியர்களும் அப்படி நாங்க வந்துட்டோம். 80 மணிவிற்கும் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். நாடு முழுவதும் 102.6 www.vastamfm.org என்ற இணையதள முகவரி ஊடாகம் நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை கொண்டாட்டம். இரண்டாவது மனிதர்கள் முதல் நேராக நெளிந்து நிலந்து மார்க்கெட் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா எங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க.
0: உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ அப்போ ஓகே, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை தாண்டி வேற என்னங்க வேணும்? சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டுல?
1: இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து எங்க மக கொத்து சர்வ் பண்ணுது.
0: அப்படின்னு சரி ஓகே. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவங்க சமைக்கிறத கேள்விப்பட்டவனுக்கு. சரி ஓகே, மகளோட பேர்
1: என்ன?
0: சரி ஓகே, ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்றேன். சரியா? சரி ஓகே. மசாலங்க யார் யார் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் மகள் மேய்ச்சி அச்சாரணிக்காகவும் சொந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் உங்களுக்கும் எனக்காகவும் கேட்பேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து
1: நன்றி.
0: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடுறது பொல்லாதவன் திரைப்படத்துக்காக.
2: கடிச்சு பார்த்தேன் எறவில்லை, கடிச்சு

0: மணி சர்மாவின் இசையில் மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக பாடலை துவங்குகிறது. விடுமுறை கொண்டாடும் கிடைக்க நேரம் இரவு 7 மணி கடந்து 17 நிமிடமாகும். இந்த வேளையில் அழைப்பில் ஒரு சந்தம் ஆட்டோ விஸ்வநாதன். வணக்கம். வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? விடுமுறை கொண்டாட்டம் தானே, கொண்டாடமும் இருக்கணும்.
1: இருக்கீங்க?
0: என்ன பாடல்? சரி, ஓகே. யாருக்காக அந்த பாடல் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்கும்போது மருமகள் ரமேஷ் குடும்பத்தாயும், மருமகள் சங்கீதா, மருமகள் ஜெயா, மருமகள் அருள் செல்வி, பாண்டொழி அருள் பொழுது, முன்சாஸ்திரம், வயதன், நீரே, மருசு, மகாதேவன், குமார் சந்திரன், கிருஷ்ணபக்தன், சுலைமான், சமூகராந்தன், புகதால் தாரணிமா, சரோஜினமா, தந்திக் சங்கதுரை, அன்பான அரிப்பா, சிவானந்தன், உங்களுக்கு பாடல் கேட்கும்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோட பாடல் அருமை அட்டகாசம் வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டு ராதா, ராஜேஸ்வரி, பிரதீஷ் மற்றும் நதி சாகிரும் நிகழ்ச்சி கொண்டு பாட விரும்ப கேட்டு கந்தபோலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக பிரதீஷ் வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பைரோஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுபயோகா வந்திருக்கிறாங்க. ஹட்டனந்த நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பசரையிலிருந்து தம்பிராஜம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் ஆட்டோ விஸ்வநாதன் கேட்ட இந்த பாடல். பாடுறது ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கொத்து திரைப்படத்துக்காக சங்கர் மகாதேவன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: 102.6
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலும்

0: நன்றி
1: சொல்லுங்க, யார் யார் இணைந்து நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க?
0: அறிவிப்பாளர் அஸ்கர்
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்துகிட்டு நன்றி. இந்த நேரம் அன்பான இரவு பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக தொண்டைமான செல்வ சன்னதி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் அக்கா, பாடலாம் அற்புதம், வாழ்த்துக்கள் என்று புரிந்து கொண்டு மெஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இரவு பொழுது வணக்கங்களோடு ஹப்புத்தலை வியாங்கல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிமாறன் வந்திருக்கிறாங்க. கமலவேணி யஸ்வினா கதிராய் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடவிருந்த கேட்டுக்கிறாங்க. இனிய இரவு நேர வணக்கங்களோடு சப்பமளிக்கிற பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான இரவு பொழுது வணக்கம் சிவானி அக்கா, பாடலாம் அற்புதம், வாழ்த்துக்கள் என்று புரிந்து கொண்டு சேலத்திலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு தர்மிகளின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தர்ஷினி வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இது, தேனி சித்தங்கள் தேவாவின் இசையில் பகவதி
2: திரைப்படத்துக்காக.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து லாங் ஹோப் மீடியா தொகுத்து வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

நம்பிக்கையின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. சங்கீதம் 33:4. நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். மற்றொரு நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றும் 8 மணி வரைக்கும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

0: ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெப தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெப தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 6621, 0722 456 6621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. தேவ செய்தி வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
1: இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற அனைத்தையும் நம்முடைய தேவன் சிருஷ்டித்தார் என்று அவருடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது. கடவுளுடைய அற்புதமான சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு கடைசியாக மனிதனை தம்முடைய சாயலாக அவர் உருவாக்கினார். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் தமது சாயலாகவும் முழு பூமியின் மேலும் அதிகாரம் உடையவர்களாகவும் படைத்தார் என்று ஆதியாகவும் 1:26-28 நாங்கள் வாசிக்கிறோம். கடவுளுடைய படைப்புகளிலே மனிதர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே உலகத்திலே பாவம் வந்தது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாரையும் ஆட்கொண்டு விட்டது என்று 5:5 நாங்கள் வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். கடவுளோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. மனுக்குலம் முழுவதும் அதனாலே கடவுளின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானது. 3:3 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே பாவத்தினால் வரக்கூடிய எல்லா தண்டனையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார். எம்முடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனைகளையும் அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக 3 மகிமையோடு உயிரோடு எழுந்ததினாலே எம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் அதனால் வரக்கூடிய எல்லா தண்டனையிலிருந்தும் அவர் எங்களை மீட்டு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 Peter 2:5 நாங்கள் வாசிக்கிறோம். பேரறிஞர் மார்ட்டின் லூத்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், பாவத்தினால் சீரழிந்து சாபத்திற்குட்பட்ட என்னை இயேசு மீட்டார், ரட்சித்தார், தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். மீட்கும் பொருளாக தங்கத்தையோ வெள்ளியோ இயேசு கொடுக்கவில்லை. விலை மதிக்க இயலாத தமது குற்றமற்ற பாடுகளினால், தமது தூய இரத்தத்தினால், மரணத்தினால் என்னை எல்லா பாவங்களிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்டார். அவர் என்னை மீட்டதால் நான் அவருக்கு சொந்தமாயிருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? நீங்கள் செய்த பாவத்தினால் குற்ற உணர்வோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் வாழ்வை இன்றே மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் இலக்கம் 0722456621, 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்காஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரின் பெயர் என்ன என்பதே. அதற்கான சரியான பதில் நாசரேத்து. இந்த பதிலை லூக்கா 4:16 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் பீரான நெட்லின் நாவலப்பிட்டி, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, எல் எஸ் ஷெவான், டெரிக் பாக்கியநாதன் எலிசபெத் ஆகியோர் நாவலப்பிட்டி, திருமதி தியாகராஜா டிகோயா, எம்பி மூர்த்தி கினிகத்தேன, துரைராஜா, இந்திரன், ரிஷான், சீமியோன், திவ்யா, அபியாசர் கடவுளை, திரு விஜயகுமார் முகமாலை, டி டினோ, ஷகன், டி அசெலெரிக், ஒய் தமிழினி ஆகியோர் நயன்ஸ் அடிவிஷன் மஸ்கெலியா, எஸ் நிக்கோலஸ் நமனுக்குள, பிரேம், சாந்துனி, அனு, அச்சியம்மா ஆகியோர் மையங்கனிலிருந்து சரியான பதில், சசி, சுபா, மர்சி, யோஷ்வா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா, செலாமா ஆகியோர் வெமோதர எல்லையிலிருந்து சரியான பதில், ஜெயபாலன், ரூபி, ரொசெல், ஜெயம், இவாஞ்சல், ரிஃபாயல், பனியல் ஆகியோர் பதிலிலிருந்து சரியான பதில், ஜெசி, சிவரோகிணி, யோகா, செல்வி, அன்பழகு, கரண் ஆகியோர் ஹாலியலிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொன்னது யார்? மீண்டும் அந்த கேள்வி. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷ

0: அகிலேஸ்வரன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0-312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0-7-2-2-4-5-6-6-2-1. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு 7:45 முதல் 8 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
1: நேரமிரவு 8 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு மணி சர்மாவின் இசையில் படிக்காதவன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு நிகழ்ச்சியோட இறுதி மணித்திருக்கிறோம். அப்படி நாங்க வந்துட்டோம். 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் அப்படி நானும் நிகழ்ச்சி தரப்போறேன். அழிப்பினை 1.2 அதே போல 1.2 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0607 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். 0607 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டையும் அதையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ இறுதி மனத்தின் முதல் நேயராக மட்டக்களப்பிலிருந்து கோகிலன், வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கியா?
1: நல்லா சார், நீங்க?
0: சந்தோஷமா இருக்கேன் கோகிலன். முதல் தடவை பேசுறீங்களா?
1: இந்த வசந்த தடவை கதைக்குதான் உங்களோட முதல் தடவை.
0: என்னோட முதல் தடவை பேசுறீங்களா? அடடா, இன்றைய நாள் முழுவதும் அப்படியே முதல் தடவையா பேசுற நேர்கள் நிறைய பேர் வராங்களே, ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷமா அக்கா.
0: ரைட், ஓகே கோகிலன், சொல்லுங்க என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடல, சமைச்சு திரிக்கும்.
0: சமைச்சிட்டு நீங்க இருக்கீங்களா இல்ல வீட்டுல வந்து சமைக்கிறாங்களா?
1: இல்ல, வீட்டாக்கள் வெளியூர்ல இருக்காவ.
0: அப்ப நீங்க சமையலா?
1: ஓ, நாங்க சமையல், தோட்டம் தோட்டத்துக்கு வேலை இது.
0: அப்படியா? ரைட், ஓகே. நாங்கெல்லாம் வேலையை மட்டும் செய்யறது இல்லங்க, சமையல் வேலையை எக்ஸ்ட்ராவா நாங்க செய்யறோம் இல்லையா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே கோகிலன், சொல்லுங்க யார் யார் இந்த கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அம்மா அப்பாவுக்காகவும், தங்கச்சி மேலுக்காகவும், தம்பி மேலுக்காகவும், மகனுக்காகவும், சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும், ஆலங்குளம் வசிக்கும் உதயண்ணா, கர்ணா, தங்கச்சி எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும் கேட்போமக்கா.
0: ரொம்ப நன்றி கோகிலன், நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் அன்பான இரவு பொழுது. வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? பாடல் தேவைகளாம் அருமை உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ரோஜா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான நட்பு பிரசாந்த் சிராஜ்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. பாடலாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்து அரசு வந்திருக்காங்க, பெரிய நீலமணி கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பூனாகலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க, பாடலாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா ஸ்டேட் சிவகுமார் மற்றும் இங்கிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இது மங்காத்தா திரைப்படத்துக்காக.
2: பாட்டு

0: இப்போ நீ காவத்தில இருக்கீங்களா?
1: ஆ ஓகே, இப்ப காவத்தில தான் இருக்கேன். காவத்தில இங்கிரோயில இருக்கேன்.
0: இங்கிரோயில இருக்கீங்களா? எத்தனை ஊருங்க சொல்றீங்க நீங்க?
1: அச்சா, என் ஊர் ரத்தபுரம் இதெல்லாம் கரெக்ட்டா?
0: சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: ஆ, இந்த அண்ணா கிட்ட தான் இருக்கேன் நான்.
0: ரைட், ஓகே. சுரேஷ் சொல்லுங்க, இந்த நாள் உங்களுக்கு எப்படி போனிச்சு?
1: ஆ, இந்த நாள் வந்து வேலைதான்.
0: வேலையா?
1: ஓகே.
0: வேலன்றது எங்க அவ்வளவு சைடா சொல்றீங்க? வணக்கம் சிவானிமா, நான் சரோஜினி அட்டியந்தோட்டிலிருந்து பனாவத்து. நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். லெவன் எஸ்டேட் மோகன் குடும்பத்துக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சரோஜினி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பக்கு. இதேவினை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு ஹேட்டன் கேம் விழுந்து சொந்த தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுருக்காங்களா? மிக மிக அருமையான பாடத்தெரிவுகள், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை டெல்டோடு இருந்த ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல் திரைவுலம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை சொல்லப்போனா பாடல் இது தமிழ் படம் திரைப்படத்துக்கு

0: என்ற தீபாவின் இசையில் அடி தழி திரைப்படத்துக்காக தீபா, டிப்பு மற்றும் கங்கா ஆகியோர் சேர்ந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாடம் கேட்டுட்டு நேரம் 8 மணி கடந்து 28 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 0712-775-0003 அதே போல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியை இணைந்து கொள்ளலாம். 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியை இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமும் இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். இப்ப நம்ம பேசுறதுக்காக அறுப்பழகம் ஃபரிதா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபரிதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியா, நிகழ்ச்சி ஆரம்பமா இருந்து எங்க இந்த ஃபரிதாவை காணா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டே
1: இருந்தேன்.
0: லைன் கிடைக்கலங்க. நான் என்னங்க செய்யறது? அப்படியா, விலங்குல வெளியில போறது இல்லையா? ரைட், ஓகே. ஃபரிதா சொல்லுங்க, யார் யார் இணைந்து கூட நீங்க பாடுற விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு நீங்க போடுற பாடல் இல்ல நல்ல என்ன பாடல் சரி போடுங்க.
0: ஏதாவது ஒரு பாடல் தாங்க.
1: வசந்த குடும்பத்தா இருக்கும் உங்களுக்கும் எனக்கு கேட்டு கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கூட பேக்கு.
1: நல்ல பாட்டு ஒன்று போடுங்க.
0: நல்ல பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு டான்ஸ் பண்ணுங்க சரியா?
1: சரி,
0: ரொம்ப நன்றி. அன்பான இரவு நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சியினுடன் இணைந்திருக்கின்றேன். பாடல் தெரிவு அனைத்தும் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சியை மிக மிக அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மைனம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. மனைவி, மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க கேட்டுக்காங்க. ரொம்ப நன்றி பொன்னம்பலம். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க இரவு பொழுது வணக்கங்களோடு பண்டார விடைந்து வினோத நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். வினோலதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடகிறது கேட்டுக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டு அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரைக்கும் பாடுறது தர்பார் திரைப்படத்துக்காக சும்மா கிளி.

0: மற்றும் ஒரு வணக்கம் வணக்கம்
1: நீங்க
0: வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் பேர் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
1: சரியா அதுபோல மெரில் பேகம் அருள்மொழி சாம்குமார் ஆட்டோ விஸ்வநாத் கிருஷ்ணமதாய் உமாச்சந்திரன் மகாதேவன் தனலக்ஷ்மி வாழ்க்கையில பத்மா இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா சிவானி உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த நேரம் பள்ளியத்திலிருந்து சண்முகராஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி உமாதேவி மற்றும் மது ஜோகி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் இருந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கம் கொண்டு பாடலாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பருத்திருந்த அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெஃப்ரி வந்திருக்கிறாங்க, பாடலாம் அருமை அட்டகாசம் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதைவிட இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான இரவு பொழுது வணக்கம் செந்தில் பத்தனையுடன் வீரியா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நர்த்தனா நர்மதா நர்னேஷ் கபீஷ் நயன் வருள ராஜா வசந்தகுமார் தங்கத்துறை ஜெயாமா கலாதேவி ஐயத்துறை சுப்பையா அக்கா சனலட்சுமி குசலராஜா அதே போல குணசீலன் ஆகியோரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடுவார்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி நேயராக பதுளையிலிருந்து ஞானகுரு, வணக்கம்.
2: பிரியமான இரவு வணக்கம் சிவானி.
1: சந்தோஷமான இரவு பொழுது வணக்கம் ஞானகுரு, எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன், உங்கள் நலம்?
1: என்னுடைய நலத்துக்கு என்ன குரு, சந்தோஷமா இருக்கேன்.
2: ஹலோ,
1: சந்தோஷமா இருக்கிற ஞானகுரு.
2: சரி சரி, உங்களுக்கு பாடல்லே விளங்குது உங்கள்கிட்ட சந்தோஷத்தன்மை.
1: அப்படியா? ரைட், ஓகே. சொல்லுங்க, இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
2: இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான காயத்ரி, தக்ஷிலா தேவி, கிருதார்த்தி, சங்கிதன்யா, மணி மற்றும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் பாடல் தாங்க.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க
2: வாய்ப்புக்கு நடத்துவானி.
1: நன்றி. இதேவிலை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு தோப்பூர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக டிலுக்ஷன் வந்திருக்கிறாங்க. யோகமணி, புஷ்பராணி, விஜயஸ்ரீ, சகாய மலர், அதே போல ஐஸ்டபி, அபிலாஷன், ராகேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இரவு பொழுது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சசிப்ரியா வந்திருக்கிறாங்க. டினுவாஜினி நிகழ்ச்சி நடத்துவோம்.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜி நந்தகுமார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சின்னங்களே, குட் நைட்.

நன்றி சுவாணி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வந்தனங்கள். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. நேரம் இரவு 9 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:05 நிமிடம். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்காக வடிவேல் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம் வடிவேல், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு முதலிலே ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நேற்று சனிக்கிழமை நெஞ்சில் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை தந்தீர்கள். எனக்கு நேரடியாக கலந்து கொள்ள லைன் கிடைக்கவில்லை, இருந்தாலும் அருமையான பாடல், அதுக்கு முன்கூட்டியே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. என்ன பண்றீங்க வடிவேல்?
1: வளமையாகவே நாம் என்ன செய்வது, வசந்தத்தோடு தான் எப்போதுமே இருப்பது. அந்த நிலைமை இப்போதும் இருந்து கொண்டிருக்கேன். முதல் பாடலும் நல்ல காதல் பறவை பாடலை தந்துட்டீங்க, தொடர்ந்து அவ்வாறான பாடல்கள் வரும் என எதிர்பார்க்கிறேன்.
0: நிச்சயமாக. யாரெல்லாம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை வந்து சிறப்பாக என்றுமே நேயர்களோடு கலகலப்பா பேசி தயாரித்த உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க, திருகோணமலை பாலையூர் விதியோடு, பண்டத்தறிவு தேவப்பலர், பருத்தித்துறை அருள்மொழியோடு, கலத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமிகா ஒரு பாடலை தருங்க. முதலில் வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: என்ன
0: பண்றீங்க? யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: எனக்கு பத்மினி, மனோன்மணி, சீனா, அரபா நகர் பரேடா, அம்மா ஜமீலா, மருசு கம்பா, அஜித், நகலேஸ்வரி, அந்தபுரம் பாரூக், பசங்களுக்கு மனைவிக்காக பதவியும் தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: எனக்கு பாட்டு லட்சுமிகளும் வடிவமும் கண்டு.
0: சரி, நிகழ்ச்சிக்கு அந்த பாடல் நன்றி.
1: நன்றியா.

பொன்னியின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பின் நேரம். இரவு 9:26 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கருணா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்ணி நல்லா இருக்க, என்ன பண்றீங்க? சரி, பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, யாரிடம் இருக்காங்க கருணா? நீங்கள் மலைக்கலாம், மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-

0: நேரம் 20:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபர்தா? ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க.
1: என்ன
0: பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல அருமையான பாட்டு.
0: சிட்டுக்குருவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன நல்ல பாட்டு? நல்ல.
0: சரி, என்ன பண்றீங்க? என்னது
1: பழைய பாட்டுல
0: தான் அதுதான். என்ன எப்படி மத்தல பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு. இன்னைக்கு மழை இல்ல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஃபர்தா?
1: எங்கட குடும்பத்தா இருக்கும், வசந்தங்க குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கேட்போமே.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் 9:51. மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ரெஞ்சில் நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். நலமா இருக்கேன் ரகுமா, எப்படி இருக்கிறீங்க? பழைய பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஒரு நாளும் பழைய பாடல் இடைக்கால பாடலும் உயிர் பிடிக்கும்.
0: என்ன யாருக்கு பிடிக்காது பழைய பாடல்?
1: என்ன
0: சாப்பிட்டீங்களா? இருக்காங்க ரகுமா,
1: மும்தாஸ் பேகம், அருள்மொழி, யார் யாருக்கு வசந்த கேக்குற அனைவருக்கும் பேர் சொல்லலன்னு கோவிக்க கூடாது, நேரமும் போவும், அதனால வசந்தம் கேட்கிற அனைவருக்காகவும் கேட்கிறேன்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஆட்டோ விஸ்வநாதன்.
1: உங்களை போல நலமா உச்சாம இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் விஸ்வநாதன், என்ன பண்றீங்க?
1: உங்களுக்கு பாடல் தெரியும், அருமையான பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்கா விஸ்வநாதனுக்கு?
1: பாடலாம் நீங்க வந்தா உச்சாம தான் போயிட்டு இருக்கும்.
0: அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், இன்னைக்கு என்ன வேலையிலேயே வீட்டிலேயே ஆட்டம் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க?
1: ஆட்டம் வீட்டுல, நானும் வீட்டுல, ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கோம்.
0: சரி, யாரும் இருக்காங்க?
1: சரி, எனக்கு பாடல் ஒன்று தர முடியும் சார்.
0: என்ன பாடல் சார்?
1: கங்கை கரை தோட்டம் கண்ணை பெண்ணை கோட்டம். அந்த பாடல்
0: அங்கே ஆட்ட விஸ்வநாதனுக்கு என்ன வேலை
1: சார்?
0: கங்கை கரை தோட்டத்துக்கு ஆட்ட விஸ்வநாதனுக்கு என்ன வேலை? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அருமொழி, முந்தாஸ் பேகம், கோயதன், ஈடன், மரசோம், சின்ன மகாதேவன், ராஜலிக்மா, மூர்த்தி, இமனவலையா, சோமசி, தயாலன், உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், சுலைமான், தமகநாதன், புகந்தா தாரஜிமா, சரஜிமா, பெண்டிக் தங்கத்தூர், அன்பால் அழிப்பால் உங்களுக்கும் பால கேட்டு.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம். நன்றி
0: நன்றி. நேரம் இரவு 10 மணி.

0: வறுமையை நினைத்து கவலைப்படாதே, திறமை இருக்கு. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:03. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பாரூக்? பாரூக், அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: சொல்லுங்க.
0: என்ன பாட்டு சார்?
1: நாடி மன்னால தூங்காய தம்பி தூங்காது.
0: தூங்குறான் என்ன இப்ப எல்லாருமே?
1: தூங்காது.
0: சரிங்க, நன்றி.
1: ஓகே சார். ஓகே.

0: பிள்ளைகளுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மும்தாஜ் பேகம்? அப்புறம் சொல்லுங்க, என்ன நடக்குது? பாட்டு
2: கேக்குறீங்க? பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்கள் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்காகவும் போனே சித்தியாஸ்மா இத்ரிசா ஜெமில் அருமா பரிதா பாத்மா ரவி ரகுமா மருந்து பாருக்கு வேதி சின்னயமாக ஆட்டோ சோமா சந்திரவாசன் ரயிடர் சரோஜின் அப்படி நாசி மோகன் அப்படி மத்திய குடும்பத்தை வசனம் கேட்டு அனைத்து நேர்களுக்காகவும்
1: நன்றி.
2: நன்றி வணக்கம்.

0: நேரம் இரவு 10:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். சிதி காரியப்பர் வந்திருக்க, மனதை விட்டு அகலாத பாடல்களை தாரீர்கள். கல்யாணம் ஒரு பெண்ணோடுதான் பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஹாய் டிஜி அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா. நான் தேஜா, சாப்பிட்டீங்களா அண்ணா? நான் சாப்பிட்டேன். வசந்த மாளிகை படத்திலிருந்து அம்மாவுக்காக ஒரு பாடலை தாங்கள் சொல்லியிருக்காங்க. மாதேவன் மா, மூர்த்தி மாமா, தங்களுக்காகவும் வசந்த குட்டி, வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜாவுக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜந்தி மாலை வந்து அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம்சான் வந்திருக்காரு, நானும் நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளே நந்தா அண்ணா. வேறுவழியில் தர்கா நகரிலிருந்து ரிமாசா வந்திருக்காங்க. போல் நந்தா சார் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளியிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன் வந்திருக்காங்க. மில்டன் வந்திருக்க, அன்பான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டு நடந்த ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. தம்பி கே கே சுள்ள கண்ணாவுக்காக ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோனட் அரசு வந்திருக்கான், இனிய வணக்கம் இந்துகலை அரசு வந்திருக்காங்க. அக்கரப்பத்து பப்டேலிருந்து நிசார் வந்திருக்கா, இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தலைவா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், எனக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஜா வந்திருக்கா, ஹனு வந்திருக்காங்க, வணக்கம் ஜெயில் லக்கி, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹமட் நசார் வந்திருக்கா, இனிய இரவு நேர வணக்கம் அன்பான உரிப்பாளர் நந்தகுமார் அண்ணா, நானும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வேறுவழியிலிருந்து ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. சத்யரூபி வந்து, இரவு நேர வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க, பாடலாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணபதி மோகன்ராம் வந்து, இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம். என்ன தூக்கமா? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வளைக்கலாம். வளைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-7505-001 இருக்கு, அல்லது 0112-7501 இருக்கு.

பழனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என்

மனசு. நான் தன்மன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை.

ஏசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழி துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும்.

0: தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
2: நான் மோகன பிரசாத் பேசுறேன், ரத்னபுரியில இருந்து.
1: ரத்னபுரியில எப்படி இருக்கீங்க மோகன பிரசாத்?
2: நல்ல சுகம்.
1: என்ன பண்றீங்க?
2: இப்ப வீட்டுல இருந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன்
1: தனியா. ஓ, தனியா?
2: ஓ, ஷூர் ஷூர்.
1: சரி, அப்புறம்
2: நல்ல பாடல்கள் போடுறீங்க, நல்லா இருக்குது. அதை கேட்கும் போதே பழைய யங் ஏஜ் தான், ஆனா பழைய அப்பாக்கள் சொல்லும் போது அப்பாட காலங்கள் ஞாபகம் வருது.
1: ரொம்ப சந்தோஷம். அப்ப ஞாபகம் பிள்ளை நீங்க என்ன?
2: வீட்டுல மனைவி விசாந்தினி, மகன் கிருஷேஷ், அம்மா கமலாம்பிகை, அப்பா கணேசன், பெரியண்ணா, சின்னண்ணா, அக்கா, அண்ணா, மாமா, மச்சா, எல்லாத்துக்காகவும், வசந்தம் எஃப்எம் நேயர்களுக்காகவும். ஒரு பாடல் தருவீங்களா?
1: என்ன பாடல்?
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார்.
1: சரி, பாடத்தை முயற்சிக்கிறேன். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.

0: சுரேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். இஞ்சி இஞ்சி நாக்கடி
1: நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று நல்வாழ்த்து நான் சொல்லுவேன்.

தமிழ்தான் மானம்.

முதல் படி தாத்தா.

0: நேரம் 10:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாரு?
1: வேந்திரன் கிடைக்கிறேன்.
0: வேந்திரன் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க?
1: நானா?
0: ஆமா.
1: யாரெல்லாம்
0: இருக்காங்க? வேந்திரன்
1: அம்மாவும் அம்மாண்ணா சின்னக்கா பெரியக்கா அனைவருக்கா அதுவும் கேக்குறேன். குழம்பு சுத்திக்கும் கேக்குறேன். கேட்க பாடலும் தருமா?
0: என்ன பாட்டு தம்பி? நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அமைதியான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கணும் பார்க்கலாம். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையில் இருந்து வீரமணி பாலன் வந்திருக்கார். நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியில் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான இரவு நேர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் பாடல்கள் சூப்பர். நான் கலனி சுலைமான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப 15 முகத்துவாரத்தை சேர்ந்த ராஜேந்திரன் வந்த எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்து அருமை வாழ்த்துக்கள். மனைவி கலைவாணி பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாருக்கு வந்திருக்க அன்பான இரவு நேர வணக்கம் நந்தகுமார் அண்ணா. பழைய பாடல்கள் என்றால் வேறு லெவல். பழைய பாடல்கள் மூலம் எங்களை கவர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லலிதா வந்துருக்க அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபி வந்திருக்காங்க, இரவு நேரம் வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவனிலிருந்து நிசா வந்திருக்காங்க. ஸ்ரீராம் வந்திருக்காங்க, நிகழ்ச்சியில் இணைந்துள்ள நீங்களை சேர்த்துக்கொண்டால் ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலன் வந்திருக்காங்க, இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா பாடல்கள் எல்லாம் அருமை, எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி வந்திருக்காங்க, இப்படி இருக்கிறீங்கள் பாடல்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு. நேசல்வத்துறை நந்தகுமார் வந்த அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கே பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா
0: நல்லா இருக்கும். பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: என்னுடைய மகளுக்காகவும் மகனுக்காகவும் மற்றும் உறவினர் நண்பர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் தம்பி உங்களுக்காகவும் கேட்கிறேன் தம்பி. யாரும் கேட்கலாமா தம்பி?
0: கேட்கலாம். என்ன பட்டு?
1: எனக்கு தாங்க ஆடிப்பிடிக்கு புறத்துல புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது அந்த மாதிரி தெரிவிங்களா?
0: இன்னும் புரியலையா?
1: வாழ்க்கையின் ரகசியம் யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாது தம்பி இது வரைக்கும்.
0: ரொம்ப நன்றி
1: தம்பி, நன்றி.

0: நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தவராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார்.
0: நீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? சரி, தவராஜா யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: மனைவி, பிள்ளைகளுக்காகவும், மற்றும் ஸ்ரீமுருகன் அம்மன் புரட்சிக்காகவும், உங்களுக்கு எனக்கும் ஒரு பாடல் தெரியுமா?
0: என்ன பாடல்?
1: பச்சை விளக்கு படத்தில் குத்து விளக்கு எரிய கூடும் என்றும் பூமனை கண்ட வாழ்க்கை.
0: சரி, பாடுதல் முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 11:27. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: அப்புறம் பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தம்பி பாட்டு கேக்க
1: எனது வயசு இருக்கிறாங்க. ஜெயசித்ரா எனது பெரிய மகன் இருக்காரு. ஜிகேஷ் சின்னவர் இருக்காரு. சிந்துபாஸ் அந்த மகன் மகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்திஜா சாரு
0: சேர்த்து நல்ல ஒரு பாடல் வருகிறது. நன்றி.
1: என்ன
0: பாட்டு சார்?
1: எனக்கு இந்த படித்தால் மட்டும் போதுமாவில் இருக்குது பாட்டு.
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் வரும்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேப்பம். நேரம் 11:44. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? வாணி, கொஞ்சம் வானொலி பிடி சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன? சரி, என்ன பண்றீங்க? அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, யாரு நம்ம இருக்காங்க பாட்டு கேட்க?
1: நன்றி.

மயிலின் அகவலம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8.

0: இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நேரம் 11:53. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். என்றும் மனமாக பள்ளிகள் தென்னை தொகுத்து வழங்கிக்கொண்டிருக்கும் எனது சாசம் உள்ள நந்தாவுக்கு தோன்றிய மகன் 9 மணியிலிருந்து நான் ரயிலி கடைசியாக வந்திருக்கிற மகன் இதோட பேசுவதற்கும்
0: சொல்லுங்க. பாட்டு கேக்க
1: ராஜலட்சுமிக்காகவும் மற்றும் வசந்த
0: நன்றி.

ஒழிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடுபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.2 FM.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட்

சொந்தம் FM 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்

தட்டுன தட்டுக்கு தட்டுன தட்டுக்கு தின்தா புதுமைகளோடு.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: சர்வலோகத்தின் தேவன் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்தார். அவன் வாழ்க்கையில் பலமோடு வாழ்ந்தவன், நலமாக நடந்தவன், சுகமாக திரிந்தவன். ஆனால் அவன் மனதில் ஆழத்தில் சோகம் கூடுகட்டி இருந்தது. குடும்பத்தின் வாரிசு இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று மனதில் 1000 வர்ணனைகளை வரைந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் வரம் கொடுத்தது. அழைத்தவர் பொய்யுரையாரோ? இல்லை, அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடி செய்வார். அவர் செய்ய போகிறதை சொல்வார்.

0: நீர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.7 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் விடியல் நிகழ்ச்சியோடு. இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. மறந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு, ஒவ்வொரு விடியலும் புதிதாக யோசிக்கவும் புதிதாக வாழவும் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா? அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை உங்கள் அனைவருமே சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய சிந்தனைக்காக, திங்கட்கிழமை என்றாலே பலருக்கு ஒரு விதமான சோம்பலும் தயக்கமும் வரும். ஆனால் வெற்றி பெற விரும்புபவன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தன்னுடைய இலக்கை நோக்கிய புதிய தொடக்கமாகவே பார்ப்பார். எனவே கடந்த வாரத்தில் நடந்த தடங்களை பற்றி யோசிக்காமல் இந்த வாரத்தை எப்படி கடக்கப் போகின்றோம் என்பதில் கவனம் செலுத்துவோம். இன்றே உங்கள் பணிகளை திட்டமிடுங்கள். நம்பிக்கையோடு முதலடியையும் எடுத்து வையுங்கள். முயற்சி உங்கள் பக்கம் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் இடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-001, அதே போல 0112-7755-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று 0760-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0760-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். அதே போன்ற நிகழ்ச்சி நரசிம்மா திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

நரசிம்மா திரைப்படத்துக்காக பாடலொலி தோகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5:14 இந்த வேலை நிகழ்ச்சி உடைந்திருப்பதாக பெரிய நிலாவணி இலக்கம் ஒன்றை சேர்ந்த மதன் நிவேதிகா தன்னுடைய 7வது அகவிதனத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. இவரை வாழ்த்துவதாக பெரிய நீலாவணை கிருஷ்ணா குடும்பத்தினர் மற்றும் அம்மா அப்பா அண்ணா அக்கா மாமா மற்றும் மாமி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக பெரிய நீலாவணி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் செலவாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விடஸ்கரத்தோடு இருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சுமோதரை வாத்தோடு இருந்து சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜமீலா மும்தாஜ் பீகம் சாந்தினி ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகை சின்ன தம்பி பணாவதி சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. பாதுகை இந்த சின்ன தம்பி வந்திருக்கிறாங்க. தொழில்சொல்ல பூமிகா சின்ன தம்பி நித்யபிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிஷரணிஷான பிரபதன லட்சுமி ராஜலட்சுமி அழகுசுரம் நம்ம டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சொக்கலிங்க முத்துக்குமார் அதே போல அருள்மொழி சின்னைய மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா எட்டேந்துரை சிவாஜி சகுடி அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானே கோயம்புத்தூர் இருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சி சிறப்பாக மைய வாழ்த்துக்கள். மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் ஆஜி சிவானி விடிய நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். வாரத்தினுடைய முதல் நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி பாடல் தேர்வுகள்லாம் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மகள் சஜின்காகவும் மகள் விதுக்காகவும் ஹஸ்பண்ட் சிவகுமாருக்காகவும் பாட விரும்பி கேட்டு வந்திருக்கிறாங்க. மதி இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிகா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டுவதாகவும் மிஸ்மிதா அசிபா சரண்யா யோகராணி விஜயா ரமேஷ் தமிழ் செல்வன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு தர்ணி கலந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. இந்த நேரம் கட்டால் அந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ரிக்ஷன் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மனிதக்கு பிடித்த பாடலாக கிரீடம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. அவருக்காகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சங்கமும் ஒழுகின்றது பாடல்.

மானஸ்தன் திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு இனிமையான பாடல் ஒலித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணிக்கு கடந்து 27 நிமிடமாக இந்த விடை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக வாகரிலிருந்து சிவேந்திரம் இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தனியிலிருந்து வசந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு தந்தையா ராசையா 70வது ஆகிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. வசந்தமயமுடைய அபிமான நேயர் அவங்க. அன்பு மனைவி பத்மினி, மகள்மார்களான வசந்தி, ராதா, விக்னேஸ்வரி, அதே போல மருமகன்களான பிரதீப் குமார், மனோகரன், திலீப்குமார், பேருப்பிள்ளைகளான தினு, தசன், மனோலி, பிரவீனா, ஆஷா, உஷா ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். பனாவத்தின கவிதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்தோட்டத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சரோஜினி வந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் முதிய நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். நாவலப்பட்டி ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சிவகுமார் வந்திருக்கிறாங்க. பாராய ஸ்ட்ரீட்ல இருந்து பாடல் தெரிவுகள்ல மறுமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலை வாகனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கோகிலன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளன்களிலிருந்து நிமல்குமார் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ராதா, மகன்மார்களான சந்துன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. கொழும்பு 15 தரிசனி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்குங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்க ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி. நலமா இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மாளிகாவத்தை போதிராஜ மாவத்தை சேர்ந்த திருமதி புஷ்பா இவரை வாழ்த்துவதாக கிணவர் ரோஹான் மற்றும் மகன்மார்களான தருஷன், மகள் சிவானியா மற்றும் அம்மா மலர்கொடி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மாளிகாவத்தை மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை புஷ்பா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். லேந்துளை எழுஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய விடியல் அனைவருக்கும் நல்லமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சுங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த முழுமையான பாடல் இது மதராசப்பட்டினம் திரைப்படத்துக்காக.